நேர்லே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்லே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 14 நாள், திருவள்ளூர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நமது இணையம் மற்ற அலைவரிசைகள் 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை. நேரம் காலை 5:59 நிமிடம் 40 நொடி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே ராதாகிரிதரன்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இறையருள் போற்றும் இன்னசியாய் இல்லறம் தோறும் நல்லறம் போற்ற காற்றலையில் வலம் வர காத்திருக்கிறது.
2: அருள்மணி மாலை

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளாம் விக்ன விநாயகனை போற்றி வரும் பாடலோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல், டி.பி. ராமச்சந்திரன் இசையில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஏற்றிய பாடல்.

இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல், அலைமோதும் உலகான புவி மீதிலே அடியேன் உன் புகழ்பாட வரம் தாருமே என்று ஆறுமுகனின் பதம் பணிந்து வரும் பாடல் இது. பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சுதா ரகுநாதன் பாடிய பாடல் இது. ஜகமதிலெங்கும் அழகு தங்க அகிலத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் அன்னை மீனாட்சியை போற்றி வரும் பாடல்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். வீரமணி கண்ணன் இசையில் வாராஷ்டி ஏற்றிய பாடல் இது. நடன சபேசன், நதிப்புண ஈசன், திடமுரு தேசன், நித்ய சபேசன், வடக்கைலாசன், மலைமகள் நேசன், பரமசிவனை பணிந்து வரும் பாடல்.

பக்திமயமான இந்த காலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஹெலன் சத்யா பாடிய பாடல். ஆத்திரத்தில் சக்தி குறையும், பொறுமையில் சக்தி கூடும், உங்கள் சக்தியை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் இயேசுநாதர்.

நற்குணம் என்பது நம்பிக்கைக்குரிய அடையாளமாகும். நெருப்பு விறகை சாம்பலாக்கி விடுவதைப் போல பொறாமை நற்செயல்களை சாம்பலாக்கிவிடும் என்கிறார் நபிகள் நாயகம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எம் எம் யூசுப் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல்.

0: அவன் புகழ் சொல்லி பண்பானோ.
1: இறைவனின் புகழ் போற்றி வரும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலையில் நிகழ்ச்சியை கேட்டு முகநூல் வழி நேயர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தலாம். இன்பா, இலக்கியா, அவங்களை தொடர்ந்து ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, முகமது மியான், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, மாரி பாண்டியன், மீனா மாரி பாண்டியன், சீர்காழி அபி சுபி இவங்கெல்லாமும் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, தாமலேரியிலிருந்து மெக்கானிக் சரவணன், புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து பிரபாகரன் பிரியதர்ஷன், அவர் வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், இறையாற்றலின் பெருங்கருணையால் இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, பன்னீர்செல்வம், அன்பு ராணி இவங்கெல்லாமும் வந்து இறையருள் போற்றும் இன்னசியோடு இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. பழனி கவிதா, பாப்பாரம்பட்டியிலிருந்து மணனி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அம்மாப்பேட்டையிலிருந்து வைத்தியநாதன், ஷேகா ஆனாங்கூர்லிருந்து லக்ஷ்மணன், அவருமே எத்தனை எத்தனை உழைப்பு அத்தனை பொறுப்பு, வானொலி புகழொலி வாழ்த்துக்கள்னு லக்ஷ்மணன் அவருடைய பதிவா இருக்கு. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி, எப்பவும் போல ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் கூட சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், அவங்க வந்து தேவி மீனாட்சி அந்த பாடல் அற்புதம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வாரியாங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் இவங்கெல்லாம் எல்லா பாடல்களுமே பக்தி பரவசம் அடைய செய்யுதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம் இவங்களும் வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகுமார் அவருமே வந்து காரைக்குடியிலிருந்து, குட் மார்னிங் ராதா கிருதரன் சிஸ்டர், கிருஷ்ணகுமார் ஃப்ரம் காரைக்குடின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில எல்லா நேயர்களும் இணைந்திருக்கிறதுக்காக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வாணிஜெயராம் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வரக்கூடிய இந்த பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணன் அவன் உள்ளம் கவரும் மாமுகில், வண்ண தாமரை வதனமாயவன் கார்முகில், வண்ணன் கண்ணனை போற்றி வரும் பாடல்.

0: இறையருள் போற்றும் இன்னசியாய் இதுவரை இல்லறம் தோறும் நல்லறம் போற்றி நிறைவு பெற்றது.
1: அருள்மணி மாலை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மலினுக்கு அளிக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். சுவிட்சர்லாந்து நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முக்கிய துறைகளில் முதலீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சாலைகள், ரயில்வே பாலங்கள், சுரங்கப்பாதைகள், கட்டுமானம் ஆகியவற்றில் அவை முக்கிய பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தூய்மை மற்றும் பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகள் குறித்து கண்டறியலாம் என்றும் அவர் கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு, கலாச்சாரம், மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு இருநாட்டு மக்களுக்கும் பெரும் பயனளிக்கும் என்று குடியரசுத் தலைவரும் சுவிட்சர்லாந்து அதிபரும் தெரிவித்தனர். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் உணவுத்துறை ஆணையர்களுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பால் மற்றும் பால் பொருட்கள், இனிப்பு, சிற்றுண்டி வகைகள் உள்ளிட்ட கலப்படம் செய்யப்பட்ட போலியான பாதுகாப்பற்ற உணவுகளின் விற்பனையை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. உணவின் தரம் குறித்த பரிசோதனையை எளிதாக்க முக்கிய சந்தை பகுதிகளில் வாகனங்களில் பரிசோதனை மேற்கொள்வதற்கான வசதியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. தாராபுரம் தொகுதியில் மொத்தம் 320 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முன்னதாக அத்தொகுதியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு, காகித தணிக்கை, இயந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குகள் அளிக்கப்பட்டு இயந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தாராபுரம் தொகுதியில் 223,306 வாக்காளர்கள் வாக்களிக்க 186 அமைவிடங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு பணியில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பணியில் 3000 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் மொத்தம் 285 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோல் அத்தொகுதியிலும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னர் காலை 5:30 முதல் 6 மணி வரை அந்தந்த வாக்குச்சாவடிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளர்கள் சரிபார்க்க காகித தணிக்கை எந்திரங்கள் முறையாக செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாதிரி வாக்கு

0: பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவு பதிவான வாக்கு சரிபார்க்கப்பட்டு அதன் பின்னர் மாதிரி வாக்குப்பதிவுகள் அழிக்கப்பட்டு எந்திரங்கள் முறையாக சீல் வைக்கப்பட்டு உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 1368 தேர்தல் பணியாளர்களும் 342 நுண் பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
1: மதுராந்தகம் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு வீரப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா 167 லொகேஷன்ஸ், ஒரு லொகேஷன்ஸ்க்கு ஒரு வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சக்ஷம் ஆப்ல வந்து யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கும் நம்ம கொடுப்போம். நம்ம தொகுதியில வந்து போஸ்டல் ஓட்டு வந்து மாற்றுத்திறனாளி 480 பேரும், 85 வயசு மேற்பட்டவங்க 450 பேர், மொத்தம் 931 அவ்வளோ பேருக்கு நம்ம இஷ்யூ பண்ணோம். அதில் வந்து 893 ஓட்டு போல் ஆயிடுச்சு. அதை இல்லாமல் ஒரு 221 பேருக்கு வந்து இடிசின்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அவங்க என்னென்னா இங்கே டியூட்டியில் இருப்பாங்க, ஏதோ ஒரு போலிங் ஸ்டேஷனில் அவங்க போயிட்டு வந்து இடிசி சர்டிஃபிகேட்டை காமிச்சு போடலாம். நம்ம பாதுகாப்புக்காக வந்து கிட்டத்தட்ட 2700 போலீஸ் பர்சனல் இன்க்ளூடிங் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் அவங்க ஒரு 480 பேர், அவங்களையும் சேர்த்து 2700 பேர் அந்த பணியில் ஈடுபடும். அதே மாதிரி இப்போ வல்னரபிள் பூத் வந்து ஒரு 52 இருக்கு. நம்ம 285 போலிங் ஸ்டேஷனும் வெப் ஸ்ட்ரீமிங் பண்றோம். எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மைக்ரோ அப்சர்வர், இந்த வல்னரபிள் இதுலலாம் ஒரு சிஏபிஎஃப் ஒருத்தர் இருப்பார்.
1: இந்த இரண்டு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் செவிலியர்களை அழைத்து பேசாமல் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியான அணுகுமுறை அல்ல என்று தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் 3 இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அஸ்ஸாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழாவையொட்டி இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் கழிவுகள் எரிக்கப்படுவதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல், தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிம்ப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாறை எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடந்த 24 நாட்களில் 1,37,00,000 ரூபாய் அளவிற்கு உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எதிராக சிறப்பு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேயர்களை இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு தொடரும். 8:00 கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலையில் கானங்களாய் தவழ்ந்து வர நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பத்தை உங்களின் இனிமையான பெயர்களோடு. 9:00 கலக்கலரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. நெஞ்சை விட்டு நீங்காத ரீங்காரமாய் 11:00 என்றும் இனியவை. 12:00 ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடரும். 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 1:45 மாநில செய்திகள், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 3:00 வர்ண ஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரை கானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். ஏழு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11:00 மனதை மயக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பாய் மனசு மயங்கும். இதுவரை இன்று நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு மலர கேட்டீர்கள்.
2: ஹலோ, நீங்க யார் பேசுறது, உங்க பேர் என்ன,
3: உங்கள் குரல் உங்கள் கருத்து உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ்

0: வலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேர்களை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எப்பவும் போல அழகான பாடல்களும் அதை சார்ந்த தகவல்களும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து சுப நிகழ்வுகளையும் கொண்டாடும் விவித் பாரதியின் நேயர்களுக்கு வாழ்த்து என்னும் சொல்லெடுத்து வாசகம் என்னும் நாற்கோர்த்து வாசனை என்னும் திறமையை மூற்றி மாலையாக்கி மகிழ்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் கிழக்கே கிழக்கி அப்படிங்கிற பாடல் தான் வருது. ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடல் யுகேந்திரன் மற்றும் பொன்னி பாடியது, பரத்வாஜ் இசையில், சினேகன் கற்பனையில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: இந்த காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி வீடு கட்டி மனிதர்களாகிய நாம வசிச்சா எப்படி இருக்கும்?
1: அப்படி செஞ்சா விலங்குகளாகிய நாங்கெல்லாம் எங்க போறது?
0: ஓ ஆமால, நீங்கெல்லாம் கூட இங்கதான் வசிக்கிறீங்க இல்லையா?
1: ஆமா, இந்த காடுதான் எங்க வீடு.
2: வனவிலங்குகள் தான் இயற்கையோட முக்கிய அங்கங்கள்னு சொல்லலாம். அவங்களோட வாழ்விடத்தை அழிச்சிட்டா இயற்கையோட சமநிலைய ரொம்பவே பாதிக்குங்கிறது வனவிலங்கு காப்பாளரா என்னோட கருத்து.
0: எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு விலங்குக்கும் இந்த பூமியில வாழ உரிமை உண்டு. அவற்றை எல்லாம் பாதுகாக்கிறது நம்ம கடமை. இனிமேல காடுகளையும் வனவிலங்குகளையும் கட்டாயம் பாதுகாப்பேன். காடுகளை காப்போம், வனவிலங்குகளை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இனி தொடர்ந்து கேட்கலாம்.

உலக விண்வெளி வாரம் என்பது விண்வெளி அறிவியல் மற்றும் அதன் பங்களிப்பை கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது. விண்வெளி என்றாலே ராக்கெட், செயற்கைக்கோள், விண்வெளி வீரர் என்ற 3 வார்த்தைக்குள் அடங்கிய காலம் மாறிவிட்டது. இப்பொழுது விண்வெளியில் இருந்து பூமிக்கு வரும் தரவுகள் நம்மை வியக்க வைக்கிறது. ஒரு செயற்கைக்கோள் தினமும் பூமியில் பல பகுதிகளை படம் எடுக்கிறது. அந்த படம் மட்டும் முக்கியமல்ல, அதிலிருந்து எடுக்கப்படும் தகவல்கள் தான் உண்மையான மதிப்பை உருவாக்குகிறது. பயிர்களின் வளர்ச்சி, நீர்நிலைகளின் மாற்றம், நகரங்களின் விரிவாக்கம், காட்டு பரப்பு, கடல் வெப்பநிலை, கனிம வளங்கள், பேரிடர் பாதிப்பு என பல்வேறு தகவல்களை செயற்கைக்கோள் தரவு மூலம் கண்காணித்து செயலாற்ற முடியும். விண்வெளி எவ்வாறு பூமி மக்களுக்கு பயனளிக்க உதவும் என்ற கேள்விக்கு இது போன்ற வார கொண்டாட்டங்கள் பதிலளிக்கும்.

0: உலக விண்வெளி வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஹேமலதா. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:10:30.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம் தொடர்ந்து.
5: அக்டோபர் 2 அக்டோபர் 8 வரை தீண்டாமை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நமது பள்ளி கல்லூரி நாட்களில் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் இப்படியெல்லாம் நம்ம படித்தது உண்டு. தீண்டாமைக்கு எதிராக மகாத்மா காந்தி அடிகள் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போன்றவையெல்லாம் இயற்றியிருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. பின்னர் 1976 இச்சட்டம் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தடுப்பு நடவடிக்கைகள் பொது இடங்கள், வழிபாட்டு தலங்கள், உணவகங்கள், கடற்கரைகள் போன்ற இடங்களில் பாகுபாடுகளுக்கு எதிராக தண்டனைகள் வழங்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நாடு. தீண்டாமை ஒழிப்பு வாரம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் ஜெய்ஹிந்த்.
0: தீண்டாமை ஒழிப்பு வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே கஜராஜன். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு கேள்வியும் கூட பதிவு பண்ணியாச்சு. குணக்கு, குடக்கு, உதக்கு, தெக்கு என்ற சொற்கள் எதை குறிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிந்தால் விவத் பாரதி தமிழகம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் நாங்கள் பதிவிட்டிருக்கிற அந்த பதிவின் கீழே நீங்கள் விடைகளை பதிவு பண்ணலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்தி அறிக்கை.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, அணுசக்தி, உட்கட்டமைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், மாணவர்களுக்கான வாய்ப்புகள் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை முன்னெடுத்துச் செல்வது குறித்து தாம் சுவிட்சர்லாந்து அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், தூய்மை எரிசக்தி, விண்வெளி, யோகா, ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இருவரும் தொடர்ந்து இணைந்து செயல்பட போவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழில்துறை தலைவர்களுடன் நியூயார்க்கில் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் முதலீடு செய்வது குறித்து அவர்களுடன் விவாதித்தார். சிகாகோவிலும் அமெரிக்க தொழில்துறை தலைவர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல் அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு சுதந்திரமடைந்த பின்னர் முதன்முறையாக சர்வதேச சரக்கு கப்பல் போக்குவரத்து அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு நேற்று தொடங்கியது. திப்ருகரிலிருந்து மெத்தனால் ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் போக்குவரத்தை மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மபுத்திராவை சர்வதேச வர்த்தக பாதையாக மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. இது வடகிழக்கு பகுதிகளுக்கு நேரடியான குறைந்த செலவிலான வர்த்தக வழித்தடத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் படிவம் 6 தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் மாற்றியுள்ளார் என்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆணையம், இந்த படிவம் 6 இணைக்கப்பட்டுள்ள உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான உத்தரவு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆணையத்தின் ஒருமனதான ஒப்புதலுடன் பிறப்பிக்கப்பட்டது என்று அது கூறியுள்ளது. கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அதில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் ரெஜிநகர், நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதியிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. கோவா சட்டப்பேரவையின் வெள்ளி விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி போர் வாரிமில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 4 நடைபெறும் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, கோவா ஆளுநர் திரு அசோக் கஜபதி ராஜு ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியின் போது கோவா மாநில சட்டப்பேரவை கட்டிடத்தை நினைவுகூரும் சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு அஞ்சல் உரையும் வெளியிடப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி

0: செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்று உரையாற்றுகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்த அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முரளி மனோகர் பாதக், இந்த பட்டமளிப்பு விழாவில் 1300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளதாக கூறினார். கல்வியில் சிறப்பிடம் பெற்ற 3 மாணவர்களுக்கு சங்கர்தயாள் சர்மா பதக்கங்களை குடியரசு துணைத் தலைவர் வழங்க உள்ளதாகவும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்தார். சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். வியட்நாமின் ஹனோயில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரஞ்சால் தீக்ஷித், சுமந்த் குப்தா, அக்ஷத் ஸ்ரீவத்சவா, அர்ணவ் ஷெஹ்ராவத் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர். ஹர்ஷில் அமித்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. இந்த வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் 64 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் பங்கேற்றனர். பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் நெல் அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கழிவுகளை எரிப்பதை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடுத்த மாதம் வரை அந்த மாநிலங்களில் உள்ள 34 மாவட்டங்களில் சிறப்பு பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தலைநகர் தில்லியில் நேற்று பல்வேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது. ஜக்பூரா, அத்ரஷ் நகர், மதிப்பூர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட இடங்களில் இப்பணிகள் நடைபெற்றன. அப்பகுதிகளில் அடுத்த சிறப்பு முகாம் வரும் 11 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளையும் நாளை மறுநாளும் தில்லியில் உள்ள அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர கல்வி நிறுவனங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் கப்பல் ஊழியர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் ருமேனியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. எனினும் கப்பலில் பயணம் செய்த இந்தியர்கள் 3 பேர் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த தூதரகம் கூறியுள்ளது. தூதரக அதிகாரிகள் அவர்களுடன் பேசியதாகவும் காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக தடைப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு உறுப்பு நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் திரு அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். கேரளா, கர்நாடகாவின் தெற்கு உட்பகுதி, மாஹே, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. பின்லாந்தின் வான்சாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், ஸ்ரீகாந்த், உன்னட்டிகூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திபா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இசபெல்லாவை வென்றார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7 தொடங்குகிறது. இரு அணிகளுக்கும் இடையே 5 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி வரும் 9 தேதியும், 3வது போட்டி 11 தேதியும், 4வது போட்டி 14 தேதியும், 5வது மற்றும் இறுதிப் போட்டி 17 தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலின் உடனான பேச்சு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, மேற்குவங்க மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில்

0: தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி பின்லாந்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. நேயர்களே, உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வியை பதிவு பண்ணியாச்சு. அது குணக்கு, குடக்கு, உதக்கு, தெக்கு அப்படிங்கிற சொற்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நேயர்களாகிய நீங்கள் கூட நிறைய பேர் அப்படியே விடைகளை பதிவு பண்ணிட்டீங்க. பதிவு பண்ண அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு

யார் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் வந்து வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. பாண்டுரங்கன் அவர் வந்து திருவாரூர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சுண்ணாம்புக்குளத்திலேருந்து எஸ் எம் செந்தில்குமரன் அவர், அவரை தொடர்ந்து சரவணன் ராமலிங்கம், மேலப்பேடு தயாளன், பட்டாளம் அப்துல் ஜலீல், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், தீநகர்லேருந்து ரமா ரவி, ரங்கராஜன், வலங்கைமான், ஆட்டோதுரை, வாரியாங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாமும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் பிரியதர்ஷன், கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலேருந்து, மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன், சாந்தி ரமேஷ் இவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் இவங்களுமே வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிவிட்டு விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரன் பிரியதர்ஷன் இவருமே விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன், அருண், புரசிவாக்கம் சவுந்தரராஜன் இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், கலை துரைராஜன் இவங்கள்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சபரி ரா மனோஜ் அவங்களுமே கூட குணக்கு, குடக்கு, உதக்கு, தெக்கு அப்படின்னு கரெக்டாக அந்த திசைகளோடு சேர்த்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகரன் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அவங்கெல்லாமும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆட்டு ஆண்டி மேடம் கார்த்திகேயன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கொடமாந்தப்பட்டி ஜெயசீலன், வீரதுரை, அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து, பழந்தமிழில் நான்கு திசைகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட இலக்கிய சொற்கள் தாங்க இது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. மேலப்பேடு தயாளன், ஜெயவேல் கல்லாத்தூர்லேருந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்பா இலக்கியா, ராஜமாணிக்கம் கோபி, மதுரை சோ சண்முக சுந்தரம், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், தஞ்சை தேனி பிரகாஷ்குமரன் இவங்கெல்லாமும், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசனும் கூட சரியான விடையை பதிவு பண்ணியிருக்காங்க. வனவிலங்கு வாரத்தில் இயற்கையை காப்போம், வன உயிர்களை நேசிப்போம், உயிர் சூழலை உணர்வை உணர்த்தி விண்வெளி வாரத்தில் விண்வெளியோட அவசியமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான பயனை சொல்லியும், தீண்டாமை அப்படிங்கிற கொடுமை தீர சமத்துவ சிந்தனை விதைத்தும் இன்றைய காலை பொழுதை சிறப்பாக்கி ஆர்ஜேக்களுக்கு நன்றி அப்படின்னு பிரபாகரன் பிரியதர்ஷன் அவருடைய பதிவு. திருநின்ற ஊர்லேருந்து ஜெயராமன், தமிழன் ஜெயராமன் அப்படிங்கிறவரும் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்கள தொடர்ந்து பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம், காடுகள் பற்றி காடுகளோட எல்லையை காத்து நிற்போம் அப்படின்னு நமக்கும் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, டி நகர்லேருந்து ரங்கராஜன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், அன்புராணி இவங்கள்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள் பல பல.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: இனி தொடர்ந்து ஜெமினி படத்திற்காக ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. பரத்வாஜ் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

ரமா டி நகர்லேருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை, பம்மல் காமராஜபுரம் புஷ்பா வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவருமே கூட பார்த்தீங்க அப்படின்னா விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நிவேதா ராஜு கண்ணாரம்பாளையம்லேருந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் சாமுனி குமணஞ்சாவடியிலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் இந்த திசைகளுக்கான விடைகளை போட்டுட்டு புறநானூரில் எப்படி அது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தையும் போட்டிருக்காரு. நன்றி சார். அடிவளம் கோகுல் ரவி அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி தமிழ் மொழியில் நான்கு திசைகளை குறிக்கக்கூடியது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் பன்னீர்செல்வம் இவங்கெல்லாமும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, தேனியிலேருந்து ஹரிராம் இவங்களும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிற நான்கு திசைகளை குறிக்கக்கூடியது தாங்க இந்த குணக்கு குடக்கு உதக்கு தெக்கு அப்படிங்கிறது. நான்கு திசையிலும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு அப்படிங்கிறதுக்கு குணக்கு அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது தான் கொண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. கொண்டலாக குளிர்ச்சி தரக்கூடியது, இன்பத்தை தரக்கூடியது, மழையை தரக்கூடியது. கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. மேற்கு அப்படிங்கிறதுக்கு குடக்கு அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. மேற்கிலிருந்து வீசும்போது தான் கோடை அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுவதால வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால வெப்பம் கூட ஆகுமா. உதக்கு அப்படின்னு தான் வடக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. வாடை அப்படிங்கிற ஒரு பெயரும் இதற்கு உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது தான் இந்த வாடை காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால மிகவும் குளிர்ச்சியான ஊதக்காற்று அப்படின்னும் அழைக்கப்படுது. தெற்கு அப்படிங்கிறது தான் மருவி. தெற்கு அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று அப்படின்னு சொல்லப்படுது. மரம் செடி கொடி ஆறு மலை பள்ளத்தாக்கு அப்படின்னு பல தடைகளை தாண்டி வருவதால வேகம் குறைந்து இதமான இயல்பை கொள்ளக்கூடியதாக இருக்குமா.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:40.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: பெண்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் கூட அரசு குடியிலேருந்து ஜான் பீட்டர் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பூலுவம்பாளையம் ஆனந்த முருகன், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, சிவன் அருண், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து மாரிமுத்து சுந்தரம் கண்ணாரம்பாளையத்திலேருந்து, ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி, பாபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கவயல், கோலார் தங்கவயலிலிருந்து பாபு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் இவங்க எல்லாமும் விடைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இலக்கியத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்றலாகிய பலவித மலர்களோடு நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் நயம்பட எடுத்துரைத்திருக்கிறார், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு எடுத்துரைத்திருக்கிறார். பல பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது அப்படிங்கிறதுல சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர் உறுப்பிர் செந்தமிழன் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு தூது செல்ல அன்போடு அழைக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. இன்றளவும் இலக்கிய படைப்புகள்லையும் திரையிசை பாடல்கள்லையும் நீங்காது இடம் பிடித்திருக்கும் நதியில் விளையாடி கொழியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே அப்படின்னு. இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு சரியான விடைகளை பதிவு பண்ண அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கலாம். குணக்கு, குடக்கு, உதக்கு, தெக்கு அப்படிங்கிறது நான்கு திசைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு நான்கு திசைகளை குறிக்கக்கூடிய இந்த சொல் தான் முன்னே காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் காலம் மாறி இப்போ நம்ம இப்படி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு அழைக்கிறோம்.
1: வான்வெளியில் வட்ட

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:50.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: வரக்கூடிய இந்த பாடல் கார்த்திக் மற்றும் சுமங்கலி பாடிய பாடல். இது தேவிஸ்ரீ பிரசாத் இசையில், கபிலன் கற்பனையில். இது உனக்கும் எனக்கும் படத்திற்காக.

கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் சோமங்கலம் சடகோபன் பூந்தண்டலம் புண்ணியக்கொடி ஆசிரியர் நகர்லேருந்து டீனா ஸ்ரீ புகழினி மந்திரமூர்த்தி ஆச்சாரி அவங்கெல்லாம் வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சோமங்கலத்திலிருந்து மூர்த்தி ஆனந்தன் அவங்களுமே கூட சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு நிறைவாக வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து கிழக்கில் தொடங்கினமோ அது மாதிரி மேற்கில் முடிக்கிறோம். கண்ட நாள் முதல் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. சங்கர்

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

அடுத்த நிகழ்ச்சியா 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கேட்டு ரசிக்க போறேன். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே உமா விஜயகுமார்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றலையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜிவுமா விஜயகுமார். உங்கள் விருப்பம்ல நீங்க கடிதம் வாயிலா நீங்க கேட்ட புது பாடல்கள் தான் நாங்கள் வந்து பிளே பண்ண போறோம். நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? முதல் பாடல் அப்படின்னா குட் பேட் அக்லி, இந்த படத்துல வந்து பாடலை கேட்டிருக்காங்க. கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில், விஜய், கலைத்துறை ராஜன், கல்யாண சுந்தரம், மாதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், ஆரணி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயால், மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஷ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம், ராமஜெயம். ஸோ இவர்களுக்காக பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். பிவிதாஸ்
2: ரெடியா மாமே?

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: 102.3 FM.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து கடிதம் மூலமாக கேட்ட பாடல் தான் வந்து நாங்கள் ப்ளே பண்ணிட்ருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ் கிறிஸ்டி ஏஞ்சல் ஃபெட்ரிக் ஜோ குடந்தை மனோகரன் பாபு ராஜபுரம் முகமது இக்பால் வேளாக்குடி ரமணா சகாதேவன் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூரியநாராயணன் வாசுகி பார்கவி மீரா சிந்தாமணி சக்தி ஜனார்தனன் ராமலிங்கம் சுமதி ராஜேந்திரன் தனலட்சுமி சந்தியா ரமேஷ் பாபு மணிமாலா மந்தாகினி உடன்குடி நூர்தீன் இஸ்மத் இப்ரா இர்ஃபான் இஜாஸ் ஐனு சிவா. ஸோ இவர்களுக்காக

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: 102.3 FM. வெல்கம் பேக். 8:11 மாயிற்றுக்கு 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜிவுமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து என்ன பாடல்னா, KGF Chapter 2 படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவீழி மிழலை MS சாகுல் அமித், சிதம்பரம் வண்டிகேட் M சிலுவை சந்தனராஜ், புருஷவாக்கம் சவுந்தரராஜன், KM கார்டன் MG செல்வகுமார், RK நகர் சிங்கசோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், சைதாப்பேட்டை அழகேசன், பாரதி, திண்டுக்கல் ஆரோக்கியசாமி இவர்களுக்காக.

102.3 FM. 2 படத்துலேருந்து அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்பம்ல ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், மாதவன் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழர்சன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவுசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவி, மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜெயசுபாதம், வேப்பம்பட்டு, ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி அறிவழகன், விஸ்வா மகிழன். இவர்களுக்காக

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. இதுல வந்து அடுத்ததா சந்திரமுகி 2 படத்துல வந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ரவி கார்டன், வீர சோழ வீர ராகவன், அப்துல் ரஃபீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபே கான், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், குரோம்பேட்டை, என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆரதி, வருண், அம்பத்தூர், எஸ் வி நகர், எம் டி ரவிச்சந்திரன், இவர்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

வாத்திப்பட்டிலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசி, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ்நிஷா, வெள்ளிவாக்கம், குபீந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றி செல்வி, சத்யநாராயணன், அயபாக்கம் கோடீஸ்வரன், இந்துமதி, திருநின்றவூர், தீனதயாளன், கலையரசி, திருவள்ளிக்கேணி, நாராயணன், தமிழரசி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கொடியூர் கிராமம், சரவணன், அம்மா பொண்ணு, முத்தமிழ் செல்வி, ராஜேஸ்வரி, வேலுமணி, கிஷோர்காந்த். ஸோ இவர்களுக்காக

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 102.3 FM உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில் வந்து கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் வந்து விடுதலை படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பரமக்குடி, அலங்கார ராஜ், அந்தோனி, மெர்சி, ஜெர்லின், தென்னஞ்சவூர், நியூ காந்தி நகர், கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றி செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோ நகர்,

ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர், நடுக்குத்தகை, தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, பொன்னியமேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ. ஸோ இவர்களுக்காக விடுதலை படத்தில் இருந்த பிவிதாஸ்.

0: குறைச்சு பசுமை ஆற்றலை ஊக்குவித்தல் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். நடுத்தரம் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கான மின்சார சேமிப்பு என்பது இந்த திட்டத்தின் முக்கியமான ஒரு அங்கம்.
1: அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டம். இது அமைக்கணும்னா பணம் செலவாகும் இல்லையா?
0: அதுக்கு தானே இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க.
1: அப்ப கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
2: மக்கள் பயன்பெற மத்திய அரசின் பசுமை ஆற்றல் திட்டங்கள்.
3: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு.
4: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
5: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
4: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சிட்டு இருக்கேன்.
5: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
4: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
5: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
6: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
7: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
8: கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நீங்க கடிதம் வாயிலா நீங்க கேட்ட பாடல்கள் தான் வந்து நாங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்கோம்.

எட்டு மணி 8:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்ததா வித்திகாரன் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கிணி, அசோக் குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரமிளக்கு, ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமது, மலப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித். இவர்களுக்காக வித்திகாரன் படத்துல இருந்து பாடல் வரப்போது. Be with us.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

உங்கள் விரும்பும் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் 100 சாமி படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தீட்டாளம், ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர், ஆசிரிய நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷியா, புள்ளியூர்புரம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவிராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாம்வேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணம், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. சோ இவர்களுக்காக 100 சாமி படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி பாடல் வந்து சூரரை போற்று படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. செய்யாறு வட்டம், செருங்கட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம், ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயில், மதுரை நாயக்கன் திரு, சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமனப்பாக்கம், காளிவீடு, எழுமலை, புஷ்பா, மணியரசன், குர்காத்தூர், மார்க்கபந்து, ஜமாலியா, ஹவுசிங் போர்டு, பாத்திமா, பகதூர், சகோதரர்கள் ஷேக் மாஹு, பர்வீன் பானு, ஹசினா, ஷயத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா, கவுசர், நஃபீசா, இர்பானா, ஹயாத் பாஷா பாய், பெருமூர் எம்எச் ரோடு, ரிக்ஷா கரண், பகதூர் பாய், ராஃபி பாய். ஸோ இவங்க வந்து சூரரை போற்று படத்துலேருந்து பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. பாடலை வந்து ஒளிபரத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் ஃபேம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: பாரதி தமிழ் எஃப்எம்ல வந்து நீங்க இப்ப கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாட போறோம். கேம் ஷோ வந்து 10 வினாடியில 10 வார்த்தைகள், அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். அப்படி இல்லைனா ஒரு எழுத்து சொன்னா அது தொடர்பான, அதாவது அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தை, இதுவா இருக்கலாம் இல்ல அதுவா இருக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற முன் இணைப்பை இணைத்து 2952083283898 71 இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம்.

நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நேயரை வரவேற்கிற விதமாக நேயர்கள் வந்து வந்து பங்கு பெறணும். ஸோ நிகழ்ச்சியோட இது இந்நாளோட இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலர் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால யாரும் வேணாலும் பங்கு பெறலாம். பட் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து புது நேயர்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாளி சமாளி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவிதாஸ்.

0: ஒன்பது மணி ஆறு நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நீங்க கேட்டுருக்கீங்க. ஸோ கலக்கல் அரங்கம் கேம் ஷோ விளையாட போறோம்னு சொல்லிட்டேன். 10 வினாடியில் 10 வார்த்தை, அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை தொடர்பான 10 வார்த்தை சொல்லணும். அப்படி இல்லைனா ஒரு எழுத்து சொன்னால் அந்த எழுத்துல துவங்கக்கூடிய 10 வார்த்தைகள் சொல்லணும். உங்களுக்கான நேரம் வந்து 10 வினாடி மட்டும்தான். ஸோ அந்த நேரத்தில் நான் கேள்வி கேட்டோடனே சட்டுன்னு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா தான் 10 வினாடியில் பதில் சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா 02952 08338 9871 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். புது நேயர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க, யார் எங்கேருந்து?
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம், யார் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
1: ஆமாம்மா.
0: சொல்லுங்க சார், இந்த கேம் தெரியும் தானே? விளையாட்டு பத்து வார்த்தை நேரம் தூங்குகிறது.
1: கபடி, கிரிக்கெட், கில்லி, சாரி.
0: நேரம் முடிந்து விட்டது. நீங்க எல்லா விளையாட்டுமே சொல்லிருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: யார் இங்க இருந்து?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் அவர்களே, போலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டிகை. நேரம் தூங்குகிறது.
2: பண்டிகை, தீபாவளி, ரம்ஜான், பொங்கல், கிறிஸ்மஸ், கார்த்திகை, அம்மாசை.
0: ஓகே ஓகே ஓகே,
2: நன்றி மேடம்.
0: நன்றிகள். ஆனால் பண்டிகை நிறைய இருக்குல்ல, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில். அதனால தான் யோசிச்சு யோசிச்சு சொல்கிறீங்க. நாங்களாம் பண்டிகைன்னு மட்டும் கேட்டு பாருங்க. அந்த ஹாலிடே லிஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு, அதாவது வருஷம் பிறகு வந்து எப்பப்போ எந்தெந்த மாதம் எத்தனை லீவு கிடைக்குதுன்னு பார்த்து வச்சுருப்போம். பட் எனவே நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸில் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. என்ன தெரியுங்க, 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஒன்பது மணி 14 நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 வித் பாரதி. தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் கேம் ஷோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? சீர்காழியிலிருந்து மாணிக்கம். மாணிக்கம் போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து வாகனம். இது தொடர்பான 10 வார்த்தைகள் சொல்லணும். வெஹிக்கல், வாகனம். இருங்க இருங்க இருங்க, நேரம் துவங்குகிறது. ஒரு நிமிஷம், தெய்வமே நிறுத்துங்க. நான் டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்ன பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்க. தெய்வமே, இவ்வளவு அவசரம் இருக்க கூடாது. நேரம் துவங்குகிறது.
1: சொல்லுங்க.
0: நேரம் முடிந்து விட்டது. கார் காரணம் வேற 2-3 தடவை சொல்லிட்டீங்க. நன்றிகள் நன்றிகள். வணக்கம்
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் அவர்களே. போலாமா?
2: கண்டிப்பா. எனக்கான அந்த சொல்லி கூறுங்கள்.
0: ஓகே, சோ உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா வருடம். வருடம், இது தொடர்பான 10 வார்த்தை. அது தொடர்பு என்ன வேணாலும் இருக்கலாம். நேரம் தூங்குகிறது.
2: வருடமா மேம்? ஓகே. நாள், கிழமை, வாரம், நட்சத்திரம், ராசி, காலை, மாலை.
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள் நன்றிகள்.
2: ஓகே நன்றிகள் நன்றி.
0: ஐ சோ நிகேஷ்ல அடுத்ததா விஷ்வ துளசி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பி வித் அஸ்.

0: 9 8 3 8 9 8 3 8 7 1 இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது எனக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் கேம் ஷோல. நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
1: முதல்ல நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுமா?
0: எதுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு விசுவ துளசி பாட்டுல கண்ணம்மா பாட்டு அவ்வளவு பிடிக்கும். யதார்த்தமா நான் கேட்கணும்னா நேர் இருப்பதுல எங்கன வேணாலும் கேட்டிருக்கலாம். அடிக்கடி யோசிப்பேன் யதார்த்தமா அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னை கேட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நான்
0: நினைச்சிட்டே
1: இருந்தமா. அதே மாதிரி அடுத்த கலரா வந்து சொல்லணும்னு நினைச்சா கிடைச்சிச்சு. நன்றிமா.
0: ஓகே சரி சொல்லுங்க. உங்க பேரு ஊரு?
1: நான் புவனையில இருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி ஃப்ரம் புவனேவா?
1: சிதம்பரம், புவனகிரி.
0: புவனகிரி, ஓகே. அது வந்து சுருக்கிட்டீங்களா? ஓகே.
1: எனக்கு உண்டான எழுத்தா வார்த்தையம்மா சொல்லுங்க.
0: புவனகிரி சுமதி தானே சொன்னீங்க?
1: நான் தான் அது.
0: ஓகே ஓகே போலாமா?
1: கொடுங்க.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை தொழில்நுட்பம், டெக்னாலஜி, இது தொடர்பான இருங்க.
1: எனக்கு கிளியரா கேட்கல. என்னங்கம்மா?
0: தொழில்நுட்பம், டெக்னாலஜி சொல்றோம்ல, அந்த தொழில்நுட்பம் தொடர்பான 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
1: தொழில்நுட்பம், டெக்னாலஜி, துணி சம்பந்தப்பட்டது, இரும்பு, எப்படி சொல்றது எனக்கு புரியல.
0: எல்லாமே சொல்லலாம். தொழில்நுட்பம் என்னெல்லாம் வளர்ந்துருக்கு எல்லாமே பேசலாம்.
1: ஓகே.
0: ஆஹாஹா, நேரம் முடிந்து விட்டதே, நேரம் முடிந்து விட்டதே. நிறைய வார்த்தைகள் இருக்கே தொழில்நுட்பத்துல.
1: இருக்கு இருக்கு, கரெக்ட். சரி ஓகே, நாளைக்கு ட்ரை பண்றேன்.
0: ஓகே ஓகே, நன்றிகள் நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் ரெட் ஹில்ஸ் இருந்து ஹயாத் பாஷா. ஜெய் புன்னிஸ், எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
2: காலையில சுறுசுறுப்பா தந்துனுக்கறீங்க நேயர்களுக்கு.
0: ஓகே போலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வார்த்தைகள் வந்து நான் சொல்லிடுறேன்.
2: சரி,
0: உங்களுக்கானது வந்து கல்வி, இது தொடர்பான 10 வார்த்தை.
2: கல்வினா எதை எதை பத்தி மேடம் சொல்லணும்? கல்வினா படிப்பை பத்தி தான் மட்டும் தானே?
0: நீங்க அது தொடர்பா 10 வார்த்தை எது வேணாலும் சொல்லலாம். நேரம் துவங்குகிறது.
2: டே டிகிரி எல்லாம் சொல்லல, அது எனக்கு ஏதா கல்வினா கூட படிப்பு அதுதான் கேக்குறேன்.
0: நீ இவ்வளவு क्वेश्चन கேட்டீங்கன்னா 10 செகண்ட் முடிஞ்சிருமே. எல்லாமே சொல்லாங்க கல்வி, இது தொடர்பா 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
2: சரி மேடம். ஆசிரியர், ஆசிரியை, மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், நோட்டு புத்தகம், பென்சில், பேனா, வகுப்பறை, பெஞ்சு.
0: நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. 10 வார்த்தை சொல்லிட்டீங்க.
2: நன்றி மேடம், நன்றி.
0: ஓகே, உங்களுக்கு கேம் இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ நீங்க ஒரு வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னா அது தொடர்பா எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது தொடர்பா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நீங்க கல்வி சொன்ன மாதிரி இப்ப இவர் எல்லாமே சொன்னார். இல்ல நீங்க வெறும் டிகிரி மட்டும் சொல்றதா கூட சொல்லலாம். பிஎஸ்சி, பிஏ, பிஎட், சோ எம்எட், சோ இந்த மாதிரி எந்த மாதிரினாலும் ஒரு வார்த்தை சொன்னா அது தொடர்பான 10 வார்த்தையை சொல்லணும். ஓகே. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்கன்னா அமர காவியம் படத்துல இருந்து உங்களுக்காக பாட தரப்போகுது. பி வித் அஸ்

0: வெல்கம் பேக். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
1: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க குரலை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பர்.
0: நன்றிகள் நன்றிகள்.
1: சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: ரொம்ப
1: உண்மையிலே உங்க இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் கேட்டானே சாப்பிட எல்லாம் தோணல. இதான் கேட்டு இருக்கணும்.
0: அப்படியா?
1: 9 மணி ஆனா 10 மணி ஆனா 11 இதெல்லாம் கேக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது.
0: நன்றிகள்
1: நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி.
0: நன்றிகள் நன்றிகள். உங்க பேர் ஒரு மட்டும் மறுபடியும் சொல்ல முடியுமா?
1: தஞ்சாவூர் புனிதாங்க.
0: ஓகே, தஞ்சாவூர் புனிதா அவர்களே, போகலாமா?
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கடைசியா ஒரு நேருக்கு நான் வந்து தொழில்நுட்பம் கொடுத்திருந்தேன், அதையே நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். தொழில்நுட்பம், டெக்னாலஜி. நேரம் தூங்குகிறது. டெக்னாலஜி மேம், தொழில்நுட்பம். இது தொடர்பா எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம், நிறைய இருக்கே. தொழில்நுட்பம். நேரம் தூங்குகிறது. சரி இருங்க, இல்ல நான் வேற வார்த்தை சொல்லட்டுமா? நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. ஓகே, சோ உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மளிகை பொருட்கள். நேரம் தூங்குகிறது.
1: கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், அரிசி, துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, பாசி பருப்பு, ஆயில்கள், ஜீனி, சக்கரை.
0: ஓகே, நேரம் முடிஞ்சிட்டு. ஜீனி வேற, சக்கரை வேறயா?
1: பேசுனதுக்கு நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. இப்படி அமரகாவியம் சாங் போடுறேன்னு நான் சொன்னேன். அமரகாவியம் படத்துல இருந்து இப்பொழுது வரப்போகிறது. இணைந்திருங்கள்.

0: 102.3 FM. மாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் மேலூர் எஃப்எம் திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நடத்தின நேயர் ஹலோ. ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: மோனிஷா பேசுகிறேன்.
0: நாகூர் மோனிஷாவா?
1: ஆமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மோனிஷா அவர்களே. போகலாமா?
1: கண்டிப்பா.
0: ஓகே, ஏறுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள். நேரம் துவங்குகிறது.
1: காக்கா, மயில், கோழி, குருவி. மயில்.
0: மயில் ஏன் மறுபடியும் மறுபடியும் வருது?
1: கிளி.
0: நேரம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு. நன்றிகள்.
1: நன்றி
0: நன்றி. அடுத்த வாட்டி இதுக்குனே பறவைகள் எல்லாம் பேரை கத்து வச்சுக்கணும் போல இருக்கே. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம். முகமது இக்பால்.
0: முகமது இக்பால்,
2: சகோதரி.
0: நன்றாக இருக்கிறேன். போலாமா?
2: ரெடி.
0: ஓகே, சோ உங்களுக்கான வார்த்தை உறவுகள். நேரம் துவங்குகிறது.
2: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கை, தம்பி, மாமன், மச்சான்,
0: பாடல் வரப்போது.

0: கும்பகோணம்
1: சிவசங்கரா? ஓகே, போலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை உடைகள். உடைகள், ஓகே. நேரம் துவங்குகிறது.
2: சுடிதார், சல்வார் கமீஸ், பனியன்.
1: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், வணக்கம். ஹலோ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்மா.
1: வணக்கங்க, யார் இங்க இருந்து?
3: திருபுவனம் சேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
1: சேவியர் எங்க இருந்து?
3: திருபுவனம்மா.
1: ஓகேங்க, போலாமா? நலமா இருக்கீங்க?
3: சொல்லுங்கம்மா.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா நிறங்கள், கலர்ஸ். நேரம் துவங்குகிறது.
3: ப்ளூ, பச்சை, ஆரஞ்சு, சாக்லேட் கலர், சிகப்பு, வெள்ளை, ஊதா.
1: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள்.
3: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: நன்றி, நன்றி. ஐசோ நிகேஷ்லாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் அப்படிங்கறத எப்படி வேணா சொல்லுவோம், அந்த கண் பாகங்கள் கூட இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு அது என்ன அப்படிங்கறத நீங்க டக்குன்னு சொல்ல போறீங்க. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்தலாம் நினைக்கிறேன். வரக்கூடிய இந்த பாடல் காதல் ரோஜாவே படுத்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடலை கேட்டு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில், வாலியின் கற்பனையில்.

0: உலகம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு.
1: உலகம்.
0: ஐயா நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணிடுங்க, அப்ப பேசலாம். ஐயா எனக்கு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. உலகம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய சொல் இதுல இருக்கு. பெண்ணை இப்படியும் சொல்வோம், அந்த அது அப்படி ஒரு சொல்லும் இதுல இருக்கு. இது மொத்தமே மூன்று எழுத்து சொல்லுதான் சார். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுல வந்து இடையில ஒரு மெய் சேர்க்கலாம். மெய், மெய் எழுத்து சேர்த்தா இந்த வார்த்தை கிடைச்சிரும். இது கண் தொடர்பான ஒரு சொல். ஐயா சரி யோசிக்கிறீங்களா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: பிரமீலா மேடம், நான் உங்களுக்கு கஷ்டமான க்வெஸ்சனா வச்சிருந்தேன், சரி சொல்லுங்க.
2: பார்வை.
0: பார்வை அப்படிங்கறது சரியான விடை. உலகம் அப்படிங்கறது குறிக்கக்கூடியது
2: பார்.
0: பார், சரி ஓகே மேடம். அடுத்து பெண்ணை இப்படியும் சொல்வோம். பாவை. மொத்தமே மூன்று எழுத்து சொல்லு, அதுதாங்க. இடையில மெய் எழுத்த சேர்த்துக்குங்க. அண்ணன் பார்வை அப்படிங்கறத அடிச்சு தூள் பண்ணி கிளப்பிட்டு போயிட்டீங்க. இப்ப அடுத்த கேள்விக்கெல்லாம் இதுல போடுவீங்க பேஸ்புக்ல, ரைட்டா? நன்றி. பாடல் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். பிரமீலா மேடம்
2: நன்றி
0: நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க, பார்வை அப்படிங்கிறது தாங்க இந்த கண்ணோடு தொடர்புடைய ஒரு சொல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. முகப்பேரு பிரமீலா, அவங்க ரொம்ப அழகா கண்டுபிடிச்சாங்க பார்வை அப்படிங்கிற சொல். வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்லிடலாம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி நேர்களே உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
1: ஆலசம்பாடி
0: பன்னீர்செல்வம் சார். ரைட், ஓகே சார்.

0: நிலையத்தில் நேரம் 10:10.
1: जिसका दाना दाना एक समान
2: ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे
0: நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் லைன்ல வந்துட்டீங்க பேசலாமா ராயப்பேட்டால இருந்து லலிதா அம்மா வாங்க லலிதா மேடம் முதல் இரண்டு எழுத்து கண் அப்படின்னு சொல்லக்கூடியது கண் வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா செய்த தவறை மறைக்க அடுத்தவர் மீது போடுவது வலிமை ஆற்றல் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதிகாசம் காவியம் அதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தி தொகுக்கக்கூடிய ஒரு ஒரு முறை உட்பிரிவை இப்படி சொல்லுவோம் அதுவும் இதுல இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தூய்மையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் விழி பழி சூப்பர் மேடம் என்ன மேடம் வராது மேடம் இப்போ அந்த திரை எடுத்துட்டு வேற ஒண்ணு வருது ஏன்னா நான் இதிகாசம் காவியம் அதோட உட்பிரிவு வரிசைப்படுத்தி தொகுக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் அதுதான் பின்பாதியே கேக்குறீங்களா இல்ல அந்த ஒரு குறிப்பு கேக்குறீங்க
1: ஏழு

0: சரி, பரவாயில்ல மேடம், அழகாக முயற்சி பண்ணீங்க. ரொம்ப ரெண்டு கேள்விக்கு இந்த குறிப்பில் அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் லலிதா மேடம் உங்களுக்கு. நன்றி நன்றி. ரொம்ப அழகா ரெண்டு குறிப்புக்கான விடை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வச்சே நம்ம பின்பாதிய சொல்லிடலாம். ராயப்பேட்டை லலிதாமா அழகா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. வணக்கம். ரமா ரவி சொல்லுங்கவா.
1: விழிப்படலம்.
0: ஆஹா, அருமை. சொல்லுங்க எப்படி.
1: விழி பழி, அது வந்து பலம், அந்த உறுதினு சொன்னீங்க.
0: ஆ, பலம், கரெக்ட்.
1: அது வந்து படலம்.
0: படலம், அடிதூள்.
1: அந்த பகுதி பகுதியா பிரிக்கிறது.
0: ஆமா ஆமா, படலம்
1: எல்லாம் சொல்லிட்டா இப்போ போட்டா விழிப்படலம்.
0: ஓகே, இப்போ விழிப்படலம் இப்போ போட்டீங்க. தூய்மையை குறிக்கக்கூடிய பெயர்.
1: தூய்மை, அது கவனிக்கலையா? நானு
0: நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்களா? அப்ப நானே சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க.
0: பவின்னு சொல்லுவோம் இல்லையா, பவித்ரம். பவி அப்படிங்கறது தூய்மையை குறிக்கக்கூடியது. வாழ்த்துக்கள் மா உங்களுக்கு. நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, விழிப்படலம் அப்படிங்கிறது சரியான விடை. முதல் இரண்டு எழுத்து கண் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் வந்து ராயப்பேட்டை லலிதாம்மா விழி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. செய்த தவறை மறைக்க அடுத்தவர் மீது போடுவது அப்படிங்கிறது பழி அப்படிங்கிறது. வலிமை, ஆற்றல், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது பலம் அப்படிங்கிறது. இதிகாசம், காப்பியம், இதை வரிசைப்படுத்தி தொகுக்கக்கூடிய ஒரு முறையை படலம்னு சொல்லுவோம். தூய்மையை குறிக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறது பவி, அதுவும் இதில் இருக்குது. ஆக மொத்தம் பார்வையை கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து விழிப்படலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம போகக்கூடிய பாடல் சந்திரலேகா படத்திற்காக அருண்மொழி மற்றும் கீதா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இங்க ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நாகராஜன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா தாம்பரத்திலிருந்து, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், மேலப்பேடு தயாலன், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாம் வந்து மூளைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இதுவா இருக்கு கேள்விகள்லாம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வனஜா இவங்கெல்லாமும் விடைகளை பெரும்பாக்கத்திலிருந்து பண்ணியிருக்காங்க, விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஆரம்ப பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மாதவரத்திலிருந்து வீரராகவன், வரவேற்க வேண்டிய நிகழ்ச்சி, வசந்த கீதங்கள், வரவு மகிழ்ச்சி, வளர்ச்சி தரும் கேள்விக்கு என்ன பதில், வளமை தரும் தகவல்கள் அரங்கம் அப்படின்னு ஒரு கவிதை நடையில் எழுதி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, மேலப்பேடு தயாலன், காஞ்சிபுரத்திலிருந்து கமலாவரதன், பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்கெல்லாமும் விடைகளை பதிவு பண்ணிருக்காங்க. காந்தி மதி இவங்களும் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், அவங்கள தொடர்ந்து ராம்பிரியன் அவருமே வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நேயர்கள் விரைவில் பதில் சொல்ல அடுத்த கேள்விக்கான ஆர்வமா இருக்கு. எனக்கு என்ன சோகம்னா, டயல் செய்ய செய்ய டிஸ்பிளே ரிப்பீட் ஆப்ஷனுக்கு போய் எனக்கு கோபம் வந்து ஹேங் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன்னு சொல்லியிருக்காரு. ரைட், பன்னீர்செல்வம் அவர் சொல்லியிருக்காரு, சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது இந்த நிகழ்ச்சின்னு. செங்கல்பட்டுல இருந்து பன்னீர்செல்வம், விழிப்படலும் அப்படின்னு மேலப்பேடு தயாலன் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த கேள்விக்கு போக போறோம், நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 2952 0853 மற்றொரு எண் 2838 9871. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். ஆமா, நீங்க வந்தீங்கன்னா பேசணுங்க, அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட ஒரு வாய்ப்பு அமையும். வாங்க, வணக்கம். நேயர்கள் வராங்க, ஆனால் யாரோ எப்படியோ கட் பண்றாங்க, நம்ம என்ன பண்றது? சரி, ஓகே, நான் உங்களுக்காக கேள்வியை சொல்லிடலாம்னு நினைக்கும் போது ஒரு நேயர் வராங்க. வாங்க, வணக்கம். ரைட், ஓகே, நான் கேள்வியை சொல்லிடுறேன். முதல் பாத்தீங்க அப்படின்னா கடிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்கு. முதல் சொல்லுக்கான குறிப்பு வரக்கூடிய நேயர்கிட்டே சொல்லிடலாமா? வாங்க, வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசலாமா? யாருங்க? சகுந்தலா ஆறுமுகம். எங்க இருந்து? ஓ, நத்தமேடு. சகுந்தலாமா, போலாம். முதல் சொல் பாத்தீங்கன்னா கடிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். அடுத்தது பாத்தீங்கன்னா அழகான பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். உறுதி, வலிமை இதை குறிக்கக்கூடிய சொல். அது வந்து கடைசி மூன்று எழுத்தா இருக்கு. அன்பு, பாசம் இதோடு தொடர்புடைய ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லோட முதல் எழுத்து

0: மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். நடுவில் ஒரு மெய்யெழுத்தை மாத்தினீங்கன்னா வாழைப்பழ வகைகளில் ஒன்று, வாழைப்பழத்தில் ரஸ்தாலி அந்த மாதிரிலாம் நிறைய வகை இருக்குது பாருங்க சகுந்தலாம்மா, அந்த மாதிரி இதுவும் ஒரு வகை இருக்கு, மாற்றி பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைனில் வந்துட்டீங்க, பேசலாமா? அம்மா யாரோ வராங்க, யோசிக்கிறாங்களே. வாங்க, வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை. யாருங்க? கோபி கிருஷ்ணன் சார். நீங்க நீங்க நிறைய பேர்ல வந்ததுனால குழம்புது எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க கோபி கிருஷ்ணன் சார், எங்க இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? இல்ல சார், நீங்க மூணு நாலு பேர்ல வரீங்க, குயில் கோபிங்கிறீங்க, கோபி கிருஷ்ணன்றீங்க, அப்புறம் இன்னொரு பேர் சொல்லுவீங்களா, கோபுரத்னம் இந்த மாதிரி சொல்றீங்களா, அதனாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சொல்லுங்க சார், ஆன்சர் சொல்லுங்க கோபி கிருஷ்ணன் சார். நீங்க என்ன கேக்கலையா? அப்போ ஐயா கேட்டுட்டு வரீங்களா? வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை. என்ன வருதுன்னு எங்க போறது, அந்த கண்மணியில அவ்வளவு இல்லையே. வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வித்யா. விஜயா எங்க இருந்து பேசுறீங்க? கிண்டில இருந்து. விஜயா மேடம் சொல்லுங்க. அழகான பெண்ணை குறிக்கக்கூடிய சொல்
1: ரதி மேடம்.
0: ரதி சம உறுதி வலிமை, இதை குறிக்கக்கூடிய சொல் கடைசி மூன்று எழுத்து அது.
1: பலம் மேடம்.
0: இந்த பலம் எங்க வருது? போ நேந்திரம்னு கூட வச்சுக்கிங்க. அப்போ உங்களுக்கு தரம் எப்படி வரும்? நேந்திரம். அது நேந்திரம், நேந்திரம், நேந்திரம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நேத்திரம். ஆமா, நான் நடு நடுவுல இந்த மட்டும் மாத்திட்டு இத்து போட்டுக்கணும். சரி, அடுத்த நேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு பாட்டுக்கு போகுமா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்படி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு சொல் அப்படிங்கிறது நேரம் அப்படிங்கிறது, அழகான பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது ரதி அப்படிங்கிறது, உறுதி வலிமை இதை குறிக்கக்கூடிய சொல் கடைசி மூன்று எழுத்தா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து நீங்க வடமொழியில பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல திறம் அப்படிங்கிறது. அன்பு பாசம் இதோடு தொடர்புடைய சொல்ல கண்டுபிடிங்க, நேசம் அப்படிங்கிறது முதல் சொல் எடுத்துக்குங்கன்னு சொன்ன நே அப்படிங்கிறது. நடுவுல ஒரு மெய்யெழுத்தை மாத்தி பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பழ வகைகள்ல ஒன்று நேந்திரம் அப்படிங்கிறது. கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகுணா, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, வெங்கடேசன் அயப்பாக்கத்திலிருந்து, இவங்கெல்லாம் வந்து வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி, இவங்கெல்லாம் சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்டு அன்பு ராணி அவங்களை தொடர்ந்து, பிரமீளா தமிழ்ச்செல்வன் கோபால் சாம்பல்பட்டியிலிருந்து, அண்டு கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலிருந்து, இவங்கெல்லாம் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ராமன் அப்துல்லா, இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் அறிவுமதியின்

நிலையத்தில் நேரம் 10:32. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை

0: 101.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், வாங்க வணக்கம். ஏன் வாய்ஸா எனக்கு கேக்குது? யார் இங்க இருந்து பேசுறீங்க? நேயர்களே, நீங்க வந்தீங்க அப்படின்னா பேசிடணும். ஏன்னா நீங்க ரேடியோவை போட்டுட்டு பேசாம இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நேயருக்கான வாய்ப்பு போயிடும். வாங்க வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: வண்ணாரப்பேட்டை.
0: வண்ணாரப்பேட்டையில இருந்து
1: அன்புராணி.
0: அன்புராணி மேடம், போலாமா? நிகழ போவதை முன்கூட்டியே கூறுதல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னணு இயந்திரத்துடைய முன்பாதி பெயரும் கூட.
1: மேடம் ரொம்ப கடினமா
0: இல்ல, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க. முதல் இரண்டு எழுத்து பல பொருள் தரக்கூடியதா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்கருத்து, மைய பொருள், அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிசு அல்லது இந்த முட்டையோட தொடக்க நிலை.
1: கரு
0: சம. இப்ப கண்டுபிடிச்சிங்களா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். கடைசி இரு எழுத்து இரு பொருள் தரக்கூடியதா இருக்கு மேடம்.
1: இது கருவிடி.
0: என்ன மேடம், கருவியா?
1: கருவிழி.
0: கருவிழின்றீங்க. இரு பொருள் தரக்கூடியதா? எப்படி கடைசி எழுத்து விழி அப்படிங்கறது?
1: விழினா எலும்புன்னு சொல்லுவோம், முழிச்சு பாருன்னு சொல்லுவோம் இல்லையா?
0: ஓஹோ, விழிச்சு பாரு அப்படி. இல்ல, நான் அப்படி யோசிக்கல மேடம். ஒன்னு ஓசையோடு தொடர்புடையது, இன்னொன்னு நேரத்தோட தொடர்புடையது. ஒலி. இப்போ கரு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த விழி எனக்கு வேண்டாம், அதுக்கு பதில் எனக்கு வேற வேணும். ரைட். இப்போ அடுத்த குறிப்பு கேட்டுக்கங்க மேடம். முகம் அல்லது உடல்ல தோன்றக்கூடிய ஒரு சர்ம உபாதை இது. பரு மாதிரி வேற இன்னொன்னு சொல்லுங்க. ரைட். அடுத்து போலாம். மலை குகை இதை குறிக்கக்கூடிய வேறு சொல்லும் இதுல இருக்கு. மலை குகை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு சொல்லும் இதுல இருக்கு. மொத்தமே 4 எழுத்துதான்
1: மேடம்.
0: அதான் இப்போ கண்மணின்னு சொன்னீங்களா? அப்போ நீங்க கண்மணின்னு சொல்லும் போது எப்படி வந்து அந்த இது வந்தது உங்களுக்கு, கரு அப்படிங்கறது கிடைச்சது? மேடம் ஏழத்தாழ நீங்க விடை சொல்லிட்டீங்க.
1: கருவிழி கிடையாதுன்றீங்க.
0: ஆமா, கருவிழி கிடையாது, கண்மணியும் கிடையாது. சூப்பரா, அதாவது கண்டுபிடிச்ச லெட் ஆட்டம் அடுத்து உங்களுக்கு கொடுக்க போறீங்க மேடம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். வணக்கம், பவித் பாரதி, தமிழ் பண்பலை. நேயர்கள் வந்து வராங்க, நான் யோசிக்கிறாங்க யாரு அடுத்த நேயர். வாங்க வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: குட் மார்னிங், ரங்கராஜன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் ரங்கராஜன் சார்.
2: நல்லா இருக்கு மேடம். அதாவது கருமணி.
0: கண்மணி. என்ன சார்?
2: கருமணி.
0: கருமணி அடி தூள் சார். இப்ப சொல்லிடலாமா? நிகழப் போவதை முன்கூட்டியே கூறுதல். எண்ணுதல், மதிப்பிடுதல், இப்படி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு மின்னணு இயந்திரத்துடைய முன்பாதி பெயர்னு
2: சொன்னனே.
0: கனி அப்படிங்கறது. ரைட், சூப்பர். முதல் இரண்டு எழுத்து பல பொருள் தரக்கூடியதா இருக்கு, அதுதான் நீங்க கருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. கடைசி இரு எழுத்து இரு பொருள் தரக்கூடியது, என்னது அது?
2: மறு.
0: மறுவா? கடைசி இரண்டு எழுத்து மறு எப்படி வரும்? மணின்னு சொன்னோடனே எப்படி அது மாறும்? மணி. இல்ல இல்ல, கடைசி இரண்டு எழுத்து இரு பொருள் தரக்கூடியது, ஓசையோடும் தொடர்புடையது, நேரத்தோடும் தொடர்புடையதா இருந்தா அது மணியா தானே இருக்கும். மணி. முகம் அல்லது உடல்ல தோன்றக்கூடிய சரும உபாதை இப்ப சொல்லுங்க. மறு. மலை குகை இதை குறிக்கக்கூடிய வேறு சொல் கருணி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு சார். கருணி அப்படிங்கிறது. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி, நன்றி. அவ்வளவுதாங்க. கருணி அப்படிங்கறதா மலை குகை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. நிகழப்போவதை முன்கூட்டியே கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நாங்கள் இங்க குறிப்பா கொடுத்தேன். கண்டுபிடிச்ச எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். கருமணி அப்படிங்கிறது கண்ணோட தொடர்புடைய ஒரு வார்த்தை தானே. நேத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சாங்க இல்லையா முன்னாடி நேயர்கள், அந்த நேத்திரம் அப்படிங்கிறது கண்ணுடைய வேறு ஒரு பெயரை அப்படியும் சொல்லுவோம் நம்ம. ரைட், அடுத்து நம்ம கேட்க

கூடிய பாடல் தாஜ்மஹால் தேவையில்லை. அந்த பாடலை கேட்க போறோம். அமராவதி படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். பாலபாரதியின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க?
1: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசிவன், கொரமாட்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டமா?
0: ஐயா போலாமா?
1: போலாமா.
0: கண் அப்படிங்கறது குறிக்கக்கூடிய சொல் இதுல இருக்கு. உலகம் அப்படிங்கறது குறிக்கக்கூடிய வேறொரு சொல்லும் இதுல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிக்குழலி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதோடு தொடர்புடைய ஒரு சொல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆறு, நீரோட்டம், வெள்ளம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் அம்போடு தொடர்புடையது, அம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமிக்கும் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். யோசிக்கலாமா? நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரொம்ப அழகா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்காரு. வாங்க. வணக்கம். நேயர்களே, நீங்க வந்தீங்கன்னா உடனே உடனே பேசணும், அதுதான் அடுத்தடுத்த நேயர்களுக்கு வழிவிட வாய்ப்பு அமையும். வாங்க. வணக்கம்.

0: காலை வணக்கம் ராதா மேடம்.
1: யாருங்க?
0: ராய்பேட்டை வெங்கட் மேடம். குட் மார்னிங், காலை வணக்கம்.
1: குட் மார்னிங், காலை வணக்கம் சார்.
0: மேடம், பூவி வருமா?
1: என்ன சார்?
0: பூவி, பூவி உலகத்துக்கு.
1: ஆ, பூவி வருது சார்.
0: அப்ப பூவியல்
1: புவியியலுக்கும் கண்ணுக்கும் என்ன?
0: அதுல வந்து அந்த புவி லென்ஸுக்கு நம்ம சொல்லுவோமே, அந்த அந்த
1: அது இல்ல, நான் அப்படி யோசிக்கல சார்.
0: மதகு வருங்களா?
1: என்னது மதகா? வராது, வராது.
0: சரி, ஒண்ணு வச்சங்க மேடம்.
1: நன்றி, நன்றி,
0: தேங்க்யூ.
1: வணக்கம் ரிபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வந்தாங்க, ஆனா பேசதான் தயங்குறாங்க, என்னன்னே தெரியலையே. வாங்க, வணக்கம் பவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யாருங்க?
2: இரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா மேடம், என்னாச்சு? இப்ப கேக்குது, சொல்லுங்க பாப்போம்.
2: இலோசனம் வருமா மேடம்?
1: என்னங்க வரும்?
2: இலோசனம்,
1: விலோசனம். நீங்க வந்து கண்ணுக்கு மறுபெயரை போய் தட்டி பாத்துன்னு வந்திருக்கீங்க, ரைட்டா? நீங்க சொல்ற மாதிரி விலோசனம் வரும் நம்ம வச்சுக்கிட்டா கூட, விலோசனத்துல ராயப்பேட்டை வெங்கட் சொன்ன புவி அப்படிங்கறது வரல.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஆமா, வராங்க, நான் பேசுறதுக்கு தயங்குறாங்களே. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்,
1: யாருங்க? பத்மாமா சொல்லுங்க.
3: அதுக்குதான்
1: சொல்லிட்டாரே, ராயப்பேட்டை வெங்கட் வந்து புவி
3: உலகத்துக்கு
1: சொல்லிட்டாங்க. வானவில்லுக்கே வரல, கண் தொடர்பான சொற்கள் குறிப்புகளா கொடுக்கப்படுது. சரி, யோசிக்கலாமா?
3: உலகம் கேட்டேன்,
1: அதுதான். நீங்க இப்ப கேளுங்க, கண்டினியூஸா உங்களுக்கு புரியும். நன்றி. அன்பு ராணி, அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க, சரியான விடையை பதிவு பண்ணிட்டாங்க. அண்ட் சுகுணா, பத்மா, சௌந்தரராஜன் இவங்கெல்லாம் ஓரிரு விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீனா வெங்கட்ராமன் அவங்களுமே விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலேருந்து, மதுரை சோ, சண்முக சுந்தரம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து, அவங்கள தொடர்ந்து வனஜா அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். வாரியங்காவிலிருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன் அவருமே வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, அன்னை கணேசன், அடையாளம்பட்டு, ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி இவங்கெல்லாமும் விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, வணக்கம்.
4: வணக்கம், மஞ்சள் எம்பெருமான் சார்.
1: எம்பெருமான் சார் சொல்லுங்க சார்.
4: விழிப்புணரா?
1: ஆ, எப்படி நாங்க வந்தா ஒரே டேக்ல அடிப்போமா?
4: ஐயா, கொலமண்டபட்டி தேசிய சாதம் இதுக்கு காரணம் பாருங்க, அவர் அழகா கண்டுபிடிச்ச வீடு வில்லு கண்டுபிடிச்சா, அப்ப புவின்றதை ராயப்பேட்டை வெங்கட் சொன்னாரு, அதை வச்சு விழி போனது.
1: அப்படியே நம்ம வந்து போட்டுருவோம், போட்டு பாப்போம், முன்ன பின்ன திருப்பி போட்டு பாத்துருவோம். ஒண்ணு
4: நீங்க கேட்ட ஒண்ணு கேட்டீங்க, சொல்ல முடியும். விழிங்கிறது முதல் இருக்கு.
1: இருங்க, உலகம் இதை குறிக்கக்கூடிய சொல் என்ன?
4: புவி.
1: கண் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது இப்படி சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? விழி. அப்புறம் இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல், அது ஆறு நீரோட்டம் இதோடையும் தொடர்புடையது. புனல். சூப்பர், சூப்பர். முதல் எழுத்து கடைசி எழுத்தும் சேர்த்தா அம்போடு தொடர்புடையது. சேமிக்கும் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது வந்து நீங்க திருக்குறள் வழி யோசிக்கணும். அதுல திருக்குறள் வழி யோசிச்சீங்கன்னா ஒரு ஒரு வேர்ட் நமக்கு கிடைக்குது. யோசிப்போமா? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. இங்கே வந்து முகமது பிலால் ஐநாவரத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓரிரு விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த நேயர் வந்தாங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்னு நான் யோசித்தேன். வந்துட்டாங்க. வாங்க, வணக்கம். வணக்கம். நம்ம வாய்ஸே நமக்கு போட்டு விட்டுட்டாங்க. ரைட், உலகம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் புவி, கண் அப்படிங்கிறத விழி அப்படின்னு சொல்லுவோம், இருபொருள் தரக்கூடிய

0: சொல் வடிகுழலி அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஆறு, நீரோட்டம், வெள்ளம், இதை குறிக்கக்கூடிய சொல் புனல். அதனால தான் அது வந்து புனலாட்டம் அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். சூப்பரா இருக்கும் சார். இன்னும் ஒரே ஒன்னு, சேமிக்கும் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு, அது என்னவா இருக்கும்? அந்த விழிப்புணல்ல புழி அடிதூள். தப்பா எல்லாம் நான் நினைக்கல, அதுதான் சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன், நீங்க கேட்டுக்கோங்க. சரியா, ரேடியோ நன்றி, வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க, புழி அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா வில் அப்படிங்கறது அம்போடு தொடர்புடையது. சேமிக்கும் இடத்தை குறிக்கக்கூடிய சொல் வள்ளுவர் சொன்னபடி யோசிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. புழி அப்படிங்கறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அந்த புழி அப்படிங்கறது அந்த பட்டினி அப்படின்னு சொல்லி வரவங்க கிட்ட பசியை தீர்ப்பது வீண் போகாது. அதுதான் நாம தேடிய பொருளை பிற்காலத்துல உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்க ஒரு இடம் கருவூலம். அதனாலதான் அந்த புழி அப்படிங்கிறது சேமிக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு நான் உங்களுக்கு குறிப்பா கொடுத்தேன். பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு இப்ப அடுத்த பாடலுக்கு நம்ம போயிடலாம். ஓரங்கநாதா அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. நேசம் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 103.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். ஆமா வந்தாங்க, உங்க கட்டாயத்தாங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம், நல்ல ப்ரோக்ராம்.
0: யார் பேசுறீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா?
1: ராதாகிருஷ்ணன், தாம்பரம் மேடம்.
0: தாம்பரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் சார். சிறப்பு, மேன்மை, அழகு, இன்பம், இதோடு தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்கு. செய்யுள்ள உள்ள அழகு கருத்துக்களை எடுத்துரைப்பதை இது பாராட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பு. அகலம், பரந்த பரப்பு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லும் இதுல இருக்கு. அகன்ற இந்த பெரிய மலைச்சாரல் உள்ள இதை அப்படி சொல்லுவோம் நம்ம. அது கொஞ்சம் கலித்தொகை, அதெல்லாம் படிக்கும் போது நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ நம்ம நினைவுபடுத்திக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் டஃப் எல்லாம் கிடையாது, நீங்க யோசிக்கவே வேணாம். மொத்த சொல்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணோடு தொடர்புடைய இந்த சொல்ல தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒப்புமைப்படுத்தி கூறியிருப்பாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ரொம்ப அறிவை வளர்க்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பட்டாளம் அப்துல் ஜலீல் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். திருவண்ணாமலை கலைச்சந்திரன், அந்த புழி அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சுகுணா அவங்க, மாலினி தேவி அருணாச்சலம் இவங்களும் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க நமக்காக. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க? யாருங்க?
2: The person you
0: நம்மள ஹோல்ட் போட்டாங்க பாத்தீங்களா. வாங்க. வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: நான் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, என்ன விடையா இருக்கும்?
2: குவளை,
0: ஓ அது கூட எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆனா அது விடை இல்ல, தெரிஞ்சுப்போமா? நன்றி, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க?
3: திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன் மேடம்.
0: திருவள்ளூர் ஜீவராணி சொல்லுங்க. ஜீவராணி என்னவா இருக்கும்?
3: நீல நயனமா?
0: சூப்பர் மேடம். நயனம் அப்படிங்கறதுதான் சரியான விடை.
3: நயம் பாராட்டுதல் சொல்வாங்க,
0: கண்ணை குறிக்கக்கூடிய சொல். அதனாலதான் பாடல்ல கூட சொல்லிருப்பாங்க, நயனம் இரண்டும் தங்க தாமரை, நடனம் அதிலே தர்ம தேவதைன்னு நம்ம கேட்டிருப்போம். வாழ்த்துக்கள் ஜீவராணி மேடம்.

0: உங்களுக்கு.
1: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி நன்றி. அவ்வளோதாங்க, ஜீவராணி அவங்க வந்து திருவள்ளூர்லேருந்து கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சிறப்பு, மேன்மை, அழகு, இன்பம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய சொல் செய்யுள்ள உள்ள அழகு கருத்துக்களை எடுத்துரைப்பது, பாராட்டுதல் இப்படி சொல்லுவோம்னு சொன்ன அது நயம் அப்படிங்கிறது. அகலம், பரந்த பரப்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நனம் அப்படிங்கிறது தான். அது நனம், நனம் பிளஸ் சாரல், அதுதான் நனஞ்சாரல் அப்படின்னு கலித்தொகையில் சொல்லப்படுது. மொத்த சொல்லுமே பார்த்தீங்கன்னா தாமரையோடு ஒப்பிட்டு கூறுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் நயனும் இரண்டும் தங்க தாமரைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் நயனம் அப்படிங்கிறது சரியான விடை. கண்ணுக்கு இன்னொரு பெயர் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா பெரும் அவங்களை தொடர்ந்து முகமது பிலால் இவங்கெல்லாம் விடைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி என்ன?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: பதினோரு மணி ஆனாலே என்றும் இனியவை நிகழ்ச்சிக்காக நீங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சியில காத்திருக்கக்கூடிய முதல் பாடல் என்ன? காற்றலையில வலம் வரக்கூடிய முதல் பாடல், அன்னை படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், ஆர் சுதர்சனும் இசையில், கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்காக யார் காத்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுப்போமா?

அப்படியே முதல் பாடல்ல அழகா வரவேற்பு கொடுத்தாங்க. இப்ப வரவேற்கிறாங்க பாருங்களேன். வரக்கூடிய இந்த பாடல் பாத காணிக்கை படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது பி. சுசீலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஆலயமணி படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கற்பனை, கண்ணதாசன். பார்வை பரிமாற்றத்தில் பல கதைகள் பேசத்தானே செய்யும்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்ப எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா.

0: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இனியவை நிகழ்ச்சியினை இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:20.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவை நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் விரும்பி கேட்ட மெசேஜ் போட்டிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கிருஷ்ணராஜ் மேகலா தஞ்சாவூரிலிருந்து, அவங்கள தொடர்ந்து ஹரிஹரன், அவங்க வந்து ஒரு அழகான கருத்தையுமே கூட பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, கமலாவர்தன் அவங்க மீண்டும் ஒரு கருத்து, மந்திரமூர்த்தி அவர் நாகர்கோவிலிருந்து, கே எம் கார்டன்லேருந்து எம் ஜி செல்வகுமார், மீரா வெங்கட்ராமன் வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, அழகிய மிதிலை நகரினிலே இந்த பாடல ஒரு பிறப்பி அந்த அழகிய மிதிலை நகருக்கே எங்களை அழைத்து சென்று விட்டீர்கள் அப்படின்னு கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. மேலப்பேடு தயாலன், ஏ ஹரிஹரன் இவருமே வந்து இந்த கேமரா ஆங்கிள்ஸ் எந்தெந்த பாடல எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காரு இயக்குனர் சங்கர் அவர் இயக்கிய படத்திலிருந்து. அண்ட் பாத்தீங்கன்னா சங்கர் டைலர் சேந்தமங்கலத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து, கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், எருவாஞ்சேரி ஷாகுல் அமீத், சரவணன் ராமலிங்கம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து, சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா இவங்கள் நாமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கதா பதிவு பண்ணியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் இவங்களுமே வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து, பன்னீர்செல்வம் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனியிலேருந்து ஹரிராம், பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, திருமுருகன் ராமசுவாமி, மாதவரத்திலிருந்து வீரராகவன், ஆண்டி மடம் கார்த்திகேயன் இவங்கெல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வரக்கூடிய இந்த பாடல் வந்த பாசம் படத்திற்காக.

காவிய காண கானங்கள் காற்றலையில் வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பாசம் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில், கம்பராமாயணத்தோட வரிகளை அப்படியே கானத்துல புகுத்தி கற்கண்டாய் இனிக்க செய்திருப்பார் கண்ணதாசன். இந்த பாடலை கேளுங்களேன்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நான் வணங்கும் தெய்வம். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் ஏ எல் ராகவன் ஜிக்கி பாடிய பாடல் இது. முல்லைப்பூவின் வாசம் இவர்கள் நேசத்தோடு சேர்த்து வர்ணஜாலம் படைக்க காத்திருக்கிறது.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாடப்புறா படத்திற்காக வரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கற்பனை ஏ மருதகாசி.

இங்கே வந்து நிறைய பேர் அப்படி பாடலை கேட்டு போட்டிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, மேலப்பேட்டு தயாளன் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து, நவரத்னங்களாக அந்த பாடல்கள்லாம் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாடல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டி மடம் கார்த்திகேயன் டி நகர்லேருந்து, ரங்கராஜன் பூந்தண்டலம் புண்ணியக்கொடி, மாதவரத்திலிருந்து வீரராகவன் எப்பவும் போல ஒரு கவிதை நடையில் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி அவங்களுமே அழகிய ஆரவாரமில்லா இதழ் முட்டு ஈர இதழ் விரித்து மண்ணை தொடும் என்றும் இனியவை செவிக்கினிய கானங்கள் அப்படின்னு ஒரு கவிதை மெட்டில் அவங்களும் படிச்சிருக்காங்க. பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன் அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் ஜடேரியிலிருந்து, புதுகேஸ்வரம் வஜ்ரவேலு, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, முகமது பிலால் ஐனாவரத்திலிருந்து, ஆசிரியர் நகர்லேருந்து டீனா ஸ்ரீ புகழினி அவங்கள தொடர்ந்து, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்கள் பதிவு பண்ணிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்து வரக்கூடிய பாடல் தெய்வத்தின் தெய்வம். இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் பி. சுசீலா பாடிய பாடல், ஜி. ராமநாதன் இசையில்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. கே வி மகாதேவன் இசையில், இது குடும்பத் தலைவன் படத்திலிருந்து.

இனி தொடர்ந்து பலே பாண்டியா படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

நாமும் தான் அந்த பாடலில் கொஞ்சம் மயங்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும். நிச்சயதாம்பூலம் படத்திலிருந்து அடுத்த பாடல் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல். உடன் பாடியிருக்கிறார் எல்ஆர் ஈஸ்வரி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல்கள்லாம் நீண்ட நாள் கேட்ட பாடல்களாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து கேட்குறோம் அப்படின்னு நன்னிலம் அம்மலவாணன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, புரசுவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன், கமலாவரதன், மீரா வெங்கட்ராமன், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து, கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கேட்கவிருக்கும் நிறைவான பாடல் பார்த்தீங்கன்னா காத்திருந்த கண்கள். இந்த படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: என்றும் இனியவை.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிருதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

ரெட்ரோ நேரம். வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துல இருந்து கேட்க போறீங்க அப்படின்னா, நாட்டாமை படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

102.3 FM. ரெட்ரோ நேரம்ல அடுத்ததா வந்து பிரியங்கா படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க. அதனை தொடர்ந்து வந்து வீட்டுல விசேஷங்க படத்துல வந்து பாடலை கேட்க போறீங்க. பிவிதாஸ்

12:17 ஆயிருக்கு. 102.3 பாரதி தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா எல்லாமே என் காதலி படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து வனிச்சோலி சென்றாஸ், இந்த ரெண்டு படங்கள்ல இருந்தும் பேக் டு பேக் உங்களுக்காக பாடல் வரப்போகுது. விதாஸ்

92.3 வித் பாரதி. தமிழ் ஃபிலிம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரெட்ரோ நேரமில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் அப்படியே கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்துலேருந்து பாடல் வரப்போகுது, ஹலோ பிரதர் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது, அதனைத் தொடர்ந்து வனஜாகிரிஜா படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் ஃபிலிம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள ஒரு மக்களவைத் தொகுதி மற்றும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. அசாமின் நகாவ் மக்களவைத் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 37.82% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இத்தொகுதியில் 258 வாக்குச்சாவடிகள் முற்றிலும் பெண் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 43.95% வாக்குகளும் ரஜிநகர் தொகுதியில் 38.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் இருந்து ஏற்கனவே தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நேரடியாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க விரும்பும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ தன் ஆர்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சக்கர நாற்காலி வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தொகுதி முழுவதும் தேர்தலுக்கு அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 2700க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் வாக்குச்சாவடிகள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 35.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கு உரிமையை செலுத்தி வருகின்றனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 223,306 வாக்காளர்கள். இதில் 107,285 பேர் ஆண்களும் 116,013 பேர் பெண்களும் 8 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். இடைத்தேர்தலில் மொத்தம் 22 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 37.28% வாக்குப்பதிவுகள் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குப்பதிவுகளை செலுத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத் துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடற்படைக்கான புதிய கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்த அவர் நவீன கிரேன் உள்ளிட்ட வசதிகளையும் தொடங்கி வைத்து பேசினார். இந்த கப்பல் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்குவதன் மூலம் கடற்படை கப்பல்கள் நடுக்கடலில் நீண்ட நாட்கள் தொய்வின்றி பணியாற்ற உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதுடன் உலக அளவில் போட்டியிடும் வகையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் இந்திய கடற்படைக்கு மட்டுமன்றி நட்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆப்பிரிக்க நாடுகளில் 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கானா செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு வர்த்தகம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பின்னர்

0: கோட் டிவார் செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் இறுதியாக எத்தியோப்பியா செல்லும் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதுடன் தூதரக அதிகாரிகள் மாநாட்டிலும் பங்கேற்கிறார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு விமான நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார். அனைத்து தரப்பினரையும் கலந்தாலோசித்த பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சர்வதேச நிதி நிறுவனங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா கூட்டத்தில் பேசிய இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் உறுப்பினர் திரு சி பி ஜோஷி, இத்தகைய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமே வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி உதவி கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று கூறினார். சர்வதேச சூரியசக்தி கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகள் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு இந்தியா நிதி உதவி அளித்து வருவதையும் திரு சி பி ஜோஷி சுட்டிக்காட்டினார். குழுவின் மற்றொரு உறுப்பினரான திரு பன்ஷிலால் குர்ஜர் பேசும்போது, ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு வலியுறுத்தினார். இந்தியா தான் செலுத்த வேண்டிய தொகையை உரிய நேரத்தில் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவினி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வாயிலாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனைகளுக்கு நேரில் வர இயலாத கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான தொடக்கநிலை சுகாதார சேவைகளை வழங்குவதில் இ சஞ்சீவினி திட்டம் உலகின் மிகப்பெரிய தொலை மருத்துவ சேவையாக உருவெடுத்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்களில் 57% அதிகமானோர் பெண்கள் என்றும், மூத்த குடிமக்கள் 16.25% பேர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்டு மேம்பட்ட சேவையை வழங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானத்தில் பயணம் செய்த விமான பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்துவிட்டதாக அந்நாட்டு அதிபர் திரு போலா டினுபு உறுதிப்படுத்தியுள்ளார். விமானத்தின் பாகங்கள் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள இப்கோடாப் கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 86. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் பிரபுக்கள் சபை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் எகிப்தின் யூசுப் மரியம் இணையை வென்றது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 1 மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவி

0: மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 12:50 மணி ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வானமியல் படத்துல உங்களுக்காக பாடல் வரப்போகுது பிவிதாஸ்.

12:55 ஆயிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் வந்து எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் மணிக்குடி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸில் உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக இங்கே கிட்ட கேட்கலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்க. 2952 0853 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் பிஸியாக இருக்கு அப்படின்னா 2838 9871. இந்த ரெண்டு எண்களை ஏதாவது எனக்கு எங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். காலையிலேருந்து நேயர்கள் யாராவது வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் மற்ற நேருக்கு வாய்ப்பளிங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் நீங்கள் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேயரை வரவேற்கிற விதமாக நேயர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் வந்து கலந்து கொள்ள முடியும். அதனால் புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், பிவிதாஸ்.

0: 102.3 FM. ஒரு மணி ஆறு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்காரு, ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தெரியலையே. வணக்கம். ஓகே, ஸோ நேர்களை நீங்களும் அழைக்கலாம். எந்த எண்ணுக்கு அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள். 2952 08 53 2 8 3 8 9 8 7 1 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். காலையிலேருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளியுங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கடந்த 7 நாட்களில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க. இணைந்திருங்கள், இது 102.3 வித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தருகிட தூம் தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட.

0: ஒரு மணி 11 நிமிஷம் மாற்றிருக்க பாடல் உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
1: மாணிக்கம் கேக்கனர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மாணிக்கம் அவர்களே. என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு படம் வந்து கண்ணோட கண்ணு.
0: ஓகே,
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன தேடும் மேகம் சபை வந்து சேரும் அந்த பாடல் வேண்டும்.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றிகள் சார்.
1: நன்றி.

0: 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேமில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவ் பாரதி தமிழ் ஃபேம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கேருந்து?
1: மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து ரிச்சிகாமலயம் இளங்கோவன் டெய்லர் பேசுகிறேங்க.
0: ஓகே, இளங்கோவன் அவர்களை என்ன பாடல் வேண்டும்?
1: இதயக்கணையிலிருந்து இன்பமே என்னும் பேரில் என்ன வளரும்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு சார். நன்றிகள்.
1: ரொம்ப நன்றிங்க.

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: வெல்கம் பேக் பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: யார் இங்க இருந்து?
2: நான் மின்ஸ்ல இருந்து ராஜாங்க.
1: ராஜா அவர்களை கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு ஒரு அழகிய பாடல். கல்கி இந்த படத்துல எழுதிக்கிறேன் ஒரு கடிதம்.
1: ஓகே, அந்த பாடலுக்காக ப்ளே பண்ணிடலாம்.
2: ஒரு முக்கியமான ஒரு வாசகம் வருங்க. சிந்தாமணி என் தென்மணி சித்ராடி நீ கட்டடின்னு ஒரு வரும். அவ்வளவு அருமையா பாடியிருப்பாங்க சித்ரா அம்மா. வைரமுத்து வரிகள் அருமையா இருக்கும். எனக்காகவும் இங்க நம்ம தோஸ்து ரெண்டு பேர் இருக்காங்க, பாஷா பாய் ரஹ்மான் பாய் தைக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி தான் அவங்களுக்கு முழு பொழுது போக்கும். அவங்களுக்காக போட்டிருங்க.
1: ஓகே, இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் வந்து இளந்தேவன். ஓகே, சித்ராமா அண்ட் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க. நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம்.

0: ஒரு மணி 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. சுடர்த்த நேர் யாருன்னு பாப்போம். பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேண்டும்?
1: படம் வந்து காவல்கார மேடம். பாட்டு வந்து நினைத்தே வந்த ஆசை மனது, அந்த பாடல் ஒளிபரப்புங்க.
0: கட்டாயமா உங்களுக்கு அங்க ப்ளே பண்றமா. நன்றி.
1: நன்றி மேடம்.

0: 1:37 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருச்சியில இருந்து சாரணாத பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: எனக்கு தங்கை கொடுக்குற படம், அதுல தினம் தினம் ஒன்பதுன்னு ஒரு பாடல் இருக்குமா, அந்த பாடல் ஒளி இருக்குமா? ரொம்ப நன்றிமா. நன்றி
0: நன்றி.

இவ்வளோ நேரம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும் அத்தனை நேர்களுக்கும் நன்றி. அப்படியே இந்த ஷோக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டுக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியும் உங்கள் எல்லோரும் வந்து மீட் பண்ணுறேன். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்சிருக்கும் மற்றனையும் சேர்க்க வச்சுட்டேங்க. டெட்டாபாமா சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவிதாஸ்.

0: 40% வாக்குகளும் பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் தற்போது நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முன்னதாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். மதுராந்தகத்தில் பதற்றமான மேல்வளம் பேட்டை வாக்குச்சாவடியை இன்று பார்வையிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு வீரப்பன், 285 வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதாக கூறினார். வாக்குப்பதிவு எவ்வித புகார்களும் இன்றி அமைதியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு போலிங் அமைதியா ஆரம்பிச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 285 வாக்கு சாவடிகளையும் வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கு. நேரடியா நம்ம சிஓ ஆபீஸ்லயும் கமிஷன்லயும் பாக்கலாம். வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சாமியானா போட்டிருக்கோம். தண்ணி வசதி ஏற்படுத்திருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். கள்ளபிரான்புரம் மட்டும் ஒரு பூத் மட்டும் நம்ம ஆல் உமன் போலிங் ஸ்டேஷன் சொல்லி நம்ம
0: மதுராந்தகத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 27 பேர் களத்தில் உள்ளனர். தாராபுரத்தில் தாவேகா, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 22 பேர் களத்தில் உள்ள நிலையில் 1486 தேர்தல் பணியாளர்களும் 320 நுண் பார்வையாளர்களும் தேர்தல் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொளிஞ்சாவடி நகராட்சி நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறும் வாக்குப்பதிவை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் மணீஷ் நரணவாரே இன்று நேரில் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மணீஷ் நரணவாரே அவர்கள் தாராபுரம் கொளிஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் வாக்குப்பதிவு நடைபெறுவதை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள்.
3: வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்படும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: இந்த தேர்தலுடன் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் நண்பகல் 1 மணி நிலவரப்படி 56.27% வாக்குகளும் மேற்கு வங்கம் மாநிலம் ரெஜிநகரில் 56.43% வாக்குகளும் நந்திகிராமில் 60.32% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அசாம் மாநிலம் நஹோன் மக்களவை தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் பகல் 1 மணி நிலவரப்படி 56.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும். நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், ஒவ்வொரு மொழியும் இன்றியமையாதது என்றும் தேசத்தின் கலாச்சாரத்திற்கு அவை அளப்பரிய பங்காற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அறிவியல், இலக்கியம், தத்துவம் போன்ற பிரிவுகளில் சமஸ்கிருதம் சிறப்பிடம் பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமஸ்கிருத மொழியை மேம்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு செயல் திட்டங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். நாட்டின் கடல்சார் ஆற்றலை மேம்படுத்தி பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த வலிமையான கடல்சார் சூழலின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் போர் கப்பல்களுக்கு எரிபொருள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் ஆதரவு கப்பல்களை இன்று அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர், இதன் மூலம் நாட்டின் கடல்சார் கட்டமைப்பு திறன் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். சூர்யா எனப்படும் கடல்சார் ஆதரவு கப்பல் ஒன்று இந்திய கடற்படையின் திறனையும் செயல்பாட்டையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உரிய நேரத்தில் விநியோகம், உற்பத்தி திறன், உள்நாட்டு வடிவமைப்பு, விநியோக சங்கிகளை வலுப்படுத்துவது, திறன்மிகு மனித சக்தி, திறன் விரிவாக்கம், போட்டி திறன் ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். புதிய கடல்வழி பாதை மற்றும் பிரம்மாண்ட நவீன இடைத்தூக்கி கிரெயின் பெரிய அளவிலான கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள வழிகோலுவதாக அவர் குறிப்பிட்டார். நம் தேசத்தின் கப்பல் கட்டுமான பணிகள்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் ஒரு மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% வாக்குகளும் தாராபுரத்தில் 56.01%

0: மேலும் பாதுகாப்பு தேவைகளிலும் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டமைப்பு நிறுவனம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதமாக நம் தேசத்தை உருவாக்கும் வகையில் சுயசார்பு நடவடிக்கைகளும் வளமிகு பொருளாதார முன்னெடுப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகம் கட்டமைப்பு தளம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கு எடுத்துக்காட்டாக கேரள மாநிலத்தின் விழிங்கம் சர்வதேச துறைமுகம் நாட்டின் முக்கிய கடல்சார் நுழைவாயிலாக உருவெடுத்துள்ளது. 20 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த துறைமுகம் உலகளாவிய மிகப்பெரிய சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறனை பெற்றுள்ளது. 2025 ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த துறைமுகத்தை திறந்து வைத்த நிலையில் ஓராண்டிற்குள் 10 லட்சம் TEU அலகுகள் கையாளப்பட்டு உலகளாவிய கப்பல் பரிவர்த்தனை மையமாக இது மேம்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இத்துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகள் தொடங்கப்பட்ட நிலையில் உலகின் மிக சிறந்த இணைப்பு மற்றும் நேரடி மையமாக உருவெடுத்து வர்த்தகம் வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சியில் இன்றியமையா பங்காற்றி வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கி மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய பட்டியலில் முன்பிருந்த 266 பணிகள் 41% விரிவுபடுத்தப்பட்டு நீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த பணிகள், காலநிலை சிறப்பு பணிகள், பேரிடர் தயார் நிலையின் கீழ் புதிய பணிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கிராம சபைகளின் அங்கீகாரம் பெற்று கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த புதிய பட்டியல் வகுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரத பயணத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், உள்ளடக்கிய வளர்ச்சி, காலநிலை சவால்களை எதிர்கொள்ளுதல் போன்றவற்றை கையாளும் வகையில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விரைவாக நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக துறை அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ரொக்க விலையில் உரங்கள் விதைகள் வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. பயிர் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களை விவசாயிகள் சாகுபடி பரப்பு நில ஆவணங்களின் அடிப்படையில் ரொக்கம் கொடுத்து நேரடியாக பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக இல்லாத விவசாயிகள் உறுப்பினராக இணைந்து ரொக்கம் கொடுத்து நேரடியாக உரங்களை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகை வரும் 11ஆம் தேதி தொடங்குகிறது. விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறுகிறார்.
2: இந்த ஆண்டு வந்து இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பக்தர்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும், பக்தர்கள் வசதிக்காக எந்த ஏற்பாடுகள் பண்ணணும், அனைத்து துறை அதிகாரிகளோடு இன்றைக்கு நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விழாவை வந்து அனைவரும் பாதுகாப்பான முறையில் வந்து நடத்துவதற்கும் இறைவனை தரிசித்து செல்வதற்கும் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும் அதை பற்றி தான் இன்னைக்கு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இடம், பக்தர்கள் வரக்கூடிய இடம், அந்த இடங்கள்லாம் நம்ம பார்வையிட்டு இருக்கோம்.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் காலநிலை நீதிக்கான விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி சமீனா இன்று துவக்கி வைத்தார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் 2வது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை ராஞ்சியில் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 55.19% தாராபுரத்தில் 56.09% வாக்குகளும் பதிவாயின. நாட்டின் அனைத்து மொழிகளையும் இணைக்கும் பாலமாக சமஸ்கிருதம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி வாழ்வாதார சட்டத்தின் புதிய கட்டமைப்பின் கீழ் 375 பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள்

0: மேற்கொள்ளப்படுவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: 102.3 FM. இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
3: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
2: காலை 5:30 முதல் 6 மணி வரை
1: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
2: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
3: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
4: வந்துடுறோமா?
3: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
4: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
3: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
4: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
3: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
4: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
3: எரிபொருள் சிக்கனம்
4: என்றென்றும் முக்கியம்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.

ரெண்டு மணி உருண்டு பிடைகளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102 பிடி போடுவது பார்த்து தமிழ் பண்பலை. ஓகே, டியூஸ்டே மியூசிக் டே இன்னைக்கு கேட்க போகிறோம் சூப்பர் ஹிட் பாடல்கள். 1,000,00,000 முறை கேட்டிருந்தாலும் அந்த பாட்டில் சம்திங் ஏதோ இருக்குது என்று ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரியான பாடல்கள். அதனால தான் நம்ம அந்த இசையை கேட்குறோம், அதனால தான் அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்குறோம். முத பாடல் பூவெல்லாம் உன் வாசம் படத்தில்

0: 102 புலி மூளை பாட்டுக்கு டான்.
1: ரெண்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் பண்பில். எங்கள் ஸ்டைலில் கேட்க போகிற ஸ்டைலான பாடல்கள் என்னென்ன என்றால், இன்றைக்கு கேட்ட அந்த பாட்டு முழுக்க முழுக்க ரயில் ஒலிகளால் இருக்கும். ஓகே, அண்ட் அந்த கிட்டத்தட்ட அந்த ரிதம் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ட்ரெயினில் இருந்தால் பாடுவார் அஜித், அண்ட் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, ட்ரெயினில் ஜோதிகா போவாங்க, அஜித் பாடிட்டு போவார்ல ஜீப்பில், அந்த மாதிரி தான். அந்த இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ரயில் என்பது வந்து தவிர்க்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி தமிழ் சினிமா பாடல்களில். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு சேர்ந்து ஆர் வந்து கதைக்கு தேவைப்படலைனாலுமே கூட ஒரு டூயட்டோ இதுவோ வந்து ட்ரெயினில் போடுறது அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த வகையில் ஞாபகம் வர்ற ரெண்டு ரெண்டு பாடல்கள் அடுத்து கேட்க போகிறது இணைந்த கைகள் படத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி.

புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல். மால்குடி சுபா அண்ட் சுக்கீந்தர் சிங் குரல்களில் உயிரை படத்தில் அந்த பாட்டு தைய தையா கேட்டு பிடித்தீர்கள். கேட்கவிருக்கிற இந்த பாட்டு இணைந்த கைகள் படத்தில் இருந்து பாட்டு படம் மறக்கவே முடியாது இத்தனை வருஷத்துக்கு பிறகும் என்ற ஒரு மாதிரி படம் அது. கியான் வர்மா இசையில் ஆபாவாணன் எழுதின பாட்டு இது. எஸ்பிபி அண்ட் ஜெயச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற பாட்டு ட்ரெயின் ட்ராவலில் தான். ஓகே, அண்ட் இந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்ச படம். இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் இணைந்த கைகள்.

2:21 ட்ரெயின் பாடல்கள், தொடர் பாடல்கள், தொடரி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்க போகிற அடுத்த 3 பாடல்கள் என்னென்ன? காதலில் விழுந்தேன் படத்தில் அண்ட் இந்த படத்துலையுமே வந்து இந்த ரயில் சம்மந்தப்பட்ட காட்சிகள், ரயிலில் பயணம் பண்ணுற மாதிரியான காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கும். அண்ட் அடுத்து கேட்க போகிறேன்

அதை தொடர்ந்து இந்த பாட்டு நிறைய இடங்கள்ல வரும் இந்த படத்துல. அண்ட் ட்ரெயின்லயும் பாடுவாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து. ஸோ இந்த மூணு பாடல்களும் அடுத்து இப்ப கேட்க போறது ரம்யா அண்ட் விஜய் ஆண்டனி வாய்ஸ்ல, விஜய் ஆண்டனி மியூசிக்ல, உனக்கு என்ன நான் காதலில் விழுந்தேன்.

ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடின பாட்டு அது யுகபாரதி எழுதினது டி இமான் இசையில் பியூட்டிஃபுல் விசுவல்ஸ் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட இந்த பாட்டு எல்லாமே வந்து இந்த ட்ரெயின் சீக்வன்சஸ் நடக்கிற ஆர் வந்து இந்த மாதிரியான காதல் காட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒழிப்பதிவு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த தொடர்ச்சி படத்தில் கேட்க போகிற ரெண்டு பாடல்களும் அதே தான். ஓகே, அண்ட் 2:31 ஷங்கர் டெய்லர் சேலமங்கலத்துலேருந்து என்னை தாண்டி வருவாயில் கூட என்னை தாண்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டாரு, பட் பரவாயில்ல. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து ஓமன பெண்ணை பாட்டு அதே மாதிரி ஞாபகப்படுத்துறாரு. சதாசிவம் 5 நேரமாக மாற்றிட்டீங்க அந்த பாட்டு வச்சு சொல்கிறாரு. ஓகே, வாழ்த்துக்கள் சதாசிவம். தீனன் செந்தில்குமார் காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ். டியூஸ்டே மியூசிக் டே தான், நம்ம இன்றைக்கி வரமோ அந்த டே மியூசிக் டே அப்படி மாற்றிக்கிறோம். முத்துக்குமார் சாலியமங்கலத்துலேருந்து பாட்டு சேமை. ஓகே, என்ஜாய். விழுப்புரம் முரளிதரன், இங்கே உங்களுடைய போஸ்டர் காணும், இது எங்கள் ஸ்டைலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது. உடையார்பாளையம் தன்ராஜ் பிரேமாவதி கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சியை ரயிலில் இலவசமாக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பாட்டு விளையாட்டுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறேன் என்கிறார் 7 கிணறு தேவா. ரெடியாகுங்க, கண்டுபிடிக்க முடியாது இன்றைக்கும், நான் தான் சேலஞ்ச் பண்ணுறேன். அப்படி 5 மணி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டேங்க. ஓகே, சுப்பையா புத்தகரத்திலிருந்து சூப்பர் பாட்டு ஜாலியாக இருக்குது என்கிறார் கொடவாண்டப்பட்டி கேவி ஜெயசீலனும் அதைத்தான் சொல்கிறார். ஆல் டைம் ஃபேவரட் என்னென்ன கேட்கல சரியாக சொன்னீங்க அப்படிங்கிறாரு அந்தோனிராஜ். ஆமாம், அது வந்து படம் பேர் சொன்னாலே அதை பற்றி பேசுகிறதுக்கு 10 பேராவது இருப்பாங்க பாருங்கள். டக்குன்னு அந்தோனிராஜ் மெசேஜ் பண்ணிட்டார்ல அந்த மாதிரி தான். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். பெரியார் நகர் ராஜேஷ், மேலப்பேடு தயாளன், புவனகிரி சுமதி பாபு, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து, அலிநகரம் மகாதேவன், செல்வராஜ் மற்றும் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், வாழை சுந்தர், கலைச்சந்திரன் திருவண்ணாமலையிலிருந்து, மற்றும் சரவணர் ராமலிங்கம், பர்வதவர்த்தினி, திருவள்ளிசை, அஸ்வினி நாகராஜ். அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பாட்டா அது, உனக்கென எனக்கென நீ அந்த பாட்டு காதலில் விழுந்தேன்லேருந்து, மாதவரம் வீரராகவன், இன்பமான நேரம் இது எங்கள் ஸ்டைல், துன்பம் தூரமாக்கும் கீதங்கள் வரவு, ஸ்டைலுக்கு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல, உலகையில் உள்ளம் மகிழும் நிகழ்வு, உறக்கம் தவிர்க்கும் ராகங்கள் பொலிவு, ஊர்தி பயண பாடல்கள் அழகு அழகு அழகு எக்கோ. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். முகமது மியான் டிநகர் ரங்கராஜன், சூப்பர் பாட்டாக இருக்குது ஜாலியாக இருக்குது என்கிறார், என்ஜாய். அண்ட் எரவாஞ்சேரி ஷாஹல் அமீத், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அயாத் பாஷா ரெட்டியல்ஸ்லேருந்து வாரியங்காவல், கதிரவன் கொழஞ்சிநாதன், தொடர்ந்து முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து, கலீல் அகமது மிமிக்ரி கலீல் அகமது, அதைத் தொடர்ந்து முகமது பிலால் பாடல்கள் ஆறுவை படால்கள் சூப்பர் ஜாலி என்கிறார். ட்ரெயினுக்கு பதிலாக அவர் என்ன போட்டார் அப்படின்னா ஏரோப்ளேன் படம் போட்டார்னு நினைக்கிறேன். சரி, அது ட்ரெயினாக இருந்தால் ஓகே. அண்ட் தொடர்ந்து வேறு யார், குங்குமச்சிமிழ் படத்தில் கூட கூட்ஸ் வண்டி பாட்டு, ஆ கண்டிப்பாக போடுவேன் நான் அந்த பாட்டை. ஓகே, அந்தோனிராஜ் அதோடு சேர்ந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் எல்லாம் போட்டிருக்காரு. அண்ட் தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், வேறு யார், தொடர்ந்து நிறைய நேயர்கள் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். ரயில் வண்டி ஜெயம் படத்துலேருந்து அந்த பாட்டு வருமா என்று கேட்கிறார் கலீல் அகமது, வாய்ப்பு இருந்தால். ஓகே, கேட்க போகிற அடுத்த 2 பாடல்கள் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடுறது, அதைத் தொடர்ந்து கிருஷ்ணராஜ் தேவா குரல்களில் வாலி எழுதினது தேவா இசையில் காதல் கோட்டை படத்தில் இருந்து. ஸ்டேடியம் 2 102.3 பாரதி தமிழர்.

0: 92 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் டாலர்.
1: 92 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் டாலர்.

நந்தினி சுரேஷ் ஆண்டிமடம் கார்த்திகேயன், திருபுவனத்திலிருந்து நந்தினி சுரேஷ், ஆண்டிமடத்திலிருந்து கார்த்திகேயன், மற்றும் களமருதூரிலிருந்து நாகராஜன் மற்றும் குடும்பத்தினர், பிருந்தா நாகராஜனா அவங்க இன்னொரு பேரும் அனுப்பியிருக்காரு. அப்புறமா நாளிக்கல் பட்டு எழில் முத்துசாமி, அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க. ட்ரெயின் பாடல்களில் இசையில் அந்த அட்லீஸ்ட் ஒரு இடத்துலையாவது வந்து அந்த ட்ரெயினுடைய ரிதம் ஜிக் ஜிக் ஜிக் ஜிக் ஜிக் ஜிக்னு போகுது இல்லை, அது கிட்டத்தட்ட அது என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க நம்ம இசையமைப்பாளர்கள். அண்ட் இன்றைக்கி வரைக்குமே வந்து நிறைய பாடல்களில் அதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 10 செகண்டுக்காவது அதில் அந்த ட்ரெயின் இசை இருக்கும். அண்ட் இப்போதும் அடித்து கொள்ளவே முடியாது, மாற்றமே இல்லையாது, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத. லெஜெண்டரி லெவலில் ட்ரெயின் மியூசிக்கை ட்ரெயின் பாஸ் ஆகும். அண்ட் அந்த ட்ரெயினுடைய சத்தத்தை அப்படியே வயலினில் கொடுத்த ஒரு பாட்டு இந்த பாட்டு. மொத்த பாட்டுமே ட்ரெயினாகவே இருக்கும். ஓகே சரி ராஜா, இளையராஜா பாட்டு. இந்த பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க போகிறீங்க.

விளையாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில் சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால்

0: இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது. பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், பிரஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும் கிடைக்கும். சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. சமைக்கும் போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை குறைக்கிறது. சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது. அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது பிபிஎல் நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: மூணு மணி ஆறு நிமிடங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வர்ணஜாலம் ஆன் யோர் ஃபேவரட் 102.3 தமிழ் எஃப்எம். அதோடு சேர்த்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வெப்பாதி தமிழ் எஃப்எம் மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2000 என்பது கிட்டத்தட்ட 2000 2010-20 வரைக்குமான அந்த 2000 பீரியட் அப்படிங்கிறது வந்து பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு இருந்ததுன்னா எப்படி வந்து 1980களில் அந்த ஆல்பம் ஹிட்டு நிறைய நடந்ததோ அந்த மாதிரி அதிகம் ஆல்பம் மொத்த ஆல்பம்மே ஹிட்டாக இருந்த பாடல்கள் நிறைய வந்தது. அந்த மாதிரி கேட்க போகிற அடுத்த 4 பாடல்கள் வசீகரா படத்தில் இந்த நெஞ்சம் ஒரு முறை, அதைத் தொடர்ந்து
1: பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,
0: ரோஜா கூட்டம் படத்துல இருந்து ஆப்பிள் பெண்ணே, அதைத் தொடர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு, மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் பாட்டு காதல் சட்டுக்குடு படத்துல இருந்து, அதைத் தொடர்ந்து காதல் படத்துல இருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அத்தனை பாடல்களும் பேக் டு பேக் உங்களுக்கு டியூஸ்டே மியூசிக் டே இன்னைக்கு. ஓகே, அண்ட் கேட்க போகிற இந்த பாட்டு நெஞ்சம் ஒரு முறை ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி குரல்களில், பா விஜய் எழுதினது, எஸ்ஏ ராஜ்குமார் இசையில். ஸ்டேடியம் 2 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ.
1: பரத்வாஜ் மியூசிக், வைரபுத்து பாட்டு, ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ்ல.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ஹரிஹரன் சுஜாதா வாய்ஸ்ல வைரமுத்து பாட்டு தேவா இசைல. காதல் சடுகுடு படத்துல இருந்து

3:31 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.1 தமிழ் பத்மல என்பா கூட டியூஸ்டே மியூசிக் டே. கேட்க போற அடுத்த 4 பாடல்கள் பரமசிவன் படத்துல அந்த ஒரு கிளி அண்ட் அந்த பாட்டை தொடர்ந்து வெயில் படத்துல அந்த அதை தொடர்ந்து ஸ்ரேயா கோஷல் ஸ்பெஷல் முன்பே வா பாட்டு ஜில்னு ஒரு காதல் படத்துல அந்த அதை தொடர்ந்து சிவாஜி படத்துல அந்த சஹாரா பூக்கள் பூத்ததும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை ஸ்டேடியோ. இந்த பாட்டு மது பாலகிருஷ்ணன் திப்பு குரல்களையும் பாரதி எழுதினது, வித்யாசாகர் இசையில், பரமசிவன்.

பக்கத்தில் சுந்தரி வந்தாங்க நம்ம இதில். இப்போ தான் வந்து மசால் வடை வந்துச்சாமான்னு கேட்டேன். ஃபோட்டோ அனுப்பி வச்சுருக்காங்க பருவதத்தின் அதே மாதிரி. ஓகே, அண்ட் பசி நேரத்தில் இதை மட்டும் செய்யாதீங்க எனக்கு. நன்னிலம் அம்பலவாணன் வணக்கம், வாழ்த்துக்கள். தேனி ஹரிராம் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்து ஆண்டிப்படம் கார்த்திகேயன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், மாதவரம் வீரராகவன், மேலப்பேடு தயாளன், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தீபா. ஓகே, தீபான்னு நான் படிச்சுக்கிறேன். டிபிஏன்னு மட்டும் ஒரு பேர் வருது, பேர் என்னன்னு தெரியல. ஒருவன் நான் தீபா அப்படின்னு படிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹைடாமகி புதுப்பட்டி பொன்னமராவதியிலேருந்து நடராஜன் சுப்பையாவுக்கு செமையாக தான் இந்த பாட்டெலாம், ஜாலியாக இருக்கார். புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அதே மாதிரி. வைத்தியநாதன் அண்ட் வைத்தியநாதன் வந்து போன ஷோக்குமே மெசேஜ் அனுப்பியிருந்தார். கேட்க போகிற அடுத்த பாட்டு உருகுதே பாட்டு.

நாலு மணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாதி தமிழ் பண்பலாயம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஓகே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் பாட்டு விளையாட்டுக்கு தயாராகுங்கள். பாட்டு விளையாட்டுடைய ரூல் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் டயல் பண்ண போகிறீங்க 2952085328389871 நம்பர்ஸ்க்கு. 29520 853 28 38 98 71 இந்த ரெண்டு நம்பருக்கும் டயல் பண்ணுறதுக்கு முன்னாடி 0444044 சென்னைக்கான எஸ்டிடி கோட் சேர்த்து டயல் பண்ணணும். டயல் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கிளிப்பிங் இங்கே ப்ளே பண்ணுவேன். அந்த கிளிப்பிங் வந்து நான் புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் இல்லை, உலகத்துலேயே இல்லாத ஒரு இதை கொண்டு வந்து நான் போடுறதில்லை. நீங்கள் பல ஆயிரம் லட்சம் கோடி முறை கேட்ட ஒரு பாட்டு ஹிட் பாட்டில் இருந்தால் அந்த மாதிரியான வரிகளை நான் கேட்குறேன். ஓகே, அண்ட் அந்த வரி என்ன என்பதை கண்டுபிடித்து எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். டயல் பண்ணுங்கள் 29520853 28 98 71. முட்டை கலக்கி பாட்டு பாட்டுக்கு அப்புறமா

0: நாலு மணி அஞ்சு நிமிடங்களுக்கு நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து ஆல்டன்.
0: ஆல்டன் வள்ளியூரா?
1: ஆமா,
0: ஆல்டன் வள்ளியூர் திருநெல்வேலியா?
1: ஆமா சார்.
0: ஓகே, பாட்டு விளையாட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா? பிளே பண்றேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்
0: பேரு தங்காய் அப்படின்னு வருமா?
1: உன்னால இப்போ முத்து மாதிரி அப்படின்னு
0: வரும் அப்படின்னு
1: நினைக்கிறீங்க?
0: அடுத்த நேரத்தை கேட்கலாம் இப்போ.
1: ஓகே சார், ஓகே சார்,
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: கும்பகோணம் பி எம் சரவணன்
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது சார், பத்து நாள் ஆயிடுச்சு.
0: ஆமா, பத்து நாளா ரெஸ்ட்
2: எடுத்துட்டேன் சார்.
0: ரெஸ்ட் எடுத்துட்டேன்.
2: ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா சார்? உங்கள்ட்ட பேசணும்னு மூணு ரெண்டு மணி குரல் கேட்டவொன்னே வந்துட்டேன் சார். ரெடி ஆகிட்டா?
0: ஓகே, ஜாலியா வந்துட்டீங்க.
2: ஆமா சார்.
0: ஓகே, இந்த கிளிப்பிங் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா?
2: போடுங்க சார். இன்னொரு தடவை

0: இப்போ நான் பாட்டு வரி முத வரி எல்லாம் இல்லை, நான் பிளே பண்ண கிளிப்பிங்கில் வர்ற அந்த வார்த்தைகள் என்ன, அதுதான் சொல்லணும்.
1: அது சொல்லணுமா சார்?
0: ஆமாம்.
1: சரி சார்,
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
1: ஆ சரிங்க சார்,
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுகிறீர்கள்?
2: எம் கல்லுப்பட்டி, விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கல்லுப்பட்டி, விவிஎஸ் கண்ணன் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
2: அதே வரியே மீசிக்கிட்டே வருதுல்ல.
0: அப்படி அதுலையா?
2: காய் என்ன காய்
0: இன்னொரு முறை கேளுங்க. வருது
2: அது கிருஷ்ணவேணி, ஒரு பேர் மட்டும் வருது.
0: கிருஷ்ணவேணி மட்டும் நல்லா தெரியுது, மீதி பேர் எல்லாம் கேக்கல.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி சொல்லிடுவீங்கன்னு
3: நினைக்கிறேன். பௌர்ணமி மட்டும் தான் புரிஞ்சது, வேற எதுவும் புரியல. முத்துராணி புரிஞ்சது.
0: முத்துராணி புரிஞ்சது.
3: ஆமா,
0: அப்புறம் எது எது புரிஞ்சது சொல்லுங்க.
3: அம்சவேணி, பௌர்ணமி,
0: அம்சவேணி, கிருஷ்ணவேணி. ஓகே, பௌர்ணமி,
3: அம்சவேணி, பௌர்ணமி புரிஞ்சுது. கட்சியில முத்துராணி புரிஞ்சுது.
0: முத்துராணி அது புரிஞ்சுது.
3: ஆமா,
0: ஓகே, மீதி எதுவுமே புரியல.
3: ஆமா,
0: என்னதான் நடக்குதோ.
3: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அடுத்த ரேயர் சொல்லுங்க. கலா
4: என்ன
0: சொல்ல வரீங்க இதுல இருந்து? அம்சவேணி மட்டும் தான் தெரிஞ்சது. சரி, ஓகே, அடுத்த நேயர். நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்.
0: என்ன ஆடுதுறை? ரைஸ் சிட்டியா?
5: தஞ்சாவூர் மாவட்டம்.
0: ஓகே, தப்பு இல்ல. வெக்கப்படுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? அப்படியா, அதெல்லாம் நடக்காது, ஜாலி தான். அட போங்க, இதெல்லாம் உள்ளுலாய்க்கு அப்படின்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, நன்றி. வணக்கம். சிந்தாமணியை கண்டுபிடிச்சிருக்காரு அற்புதராஜ். வணக்கம்.
6: ஹலோ.
0: ஹலோ,
6: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீர்கள்?
6: நாயகனை பிரியால இருந்து ராஜலட்சுமி பேசுறேன்.
0: ராஜலட்சுமி எங்க இருந்து?
6: நாயகனை பிரியால இருந்து சார்.
0: நாயகனை
6: பிரியால் சார்.
0: நாயகனை பிரியாலா?
6: ஆமா சார், ஜெயங்கடத்துக்கு பக்கம்.
0: ஜெயங்கொண்டத்துக்கு பக்கம். என்ன அந்த ஊர் பேரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. நாயகனை பிரியாள்.
6: நாயகனை பிரியாள் சார், அதாவது சிவன் கோயில் எங்க ஊர்ல சிறப்பு சார்.
0: ஓகே.
6: சிவன் வந்து அப்பெல்லாம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்களா சார்?
0: இப்போ இப்போ இல்ல.
6: அப்ப வந்து கணவன் இறந்த உடனே மனைவிய எரிவிட்டுருவாங்களா சார்?
0: ஆமா, இது உடன்கட்டை. நங்காய்க்கு போயிடலாம்.

0: கண்டுபிடித்தீர்களா?
1: தெரியல சார்.
0: ஏன் இன்னொரு டைம் போட முடியாது? ஏன்னா எல்லா நேரங்களுக்கும் ஒரு முறை தான் போடுறோம், அப்புறம் உங்களுக்கு மட்டும் ரெண்டு முறைன்னா கோச்சுப்பாங்க.
1: சரியா புரியல சார், அதனால்தான்.
0: சரி பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அடுத்த முறை உங்களுக்கு இன்னும் புரிஞ்சதுன்னா கூட ரேடியோவில் கேட்டுட்டு திரும்ப கூட டயல் பண்ணுங்க, ஓகேவா?
1: நன்றி
0: நன்றி. நாயகனை பிரியாள் ராஜலட்சுமி அவங்க. வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: திருவேட்டூர் பத்மாவதி சாருக்கு வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நல்லா இருக்கேன் சார்.
1: சூப்பரா இருக்கேன்.
0: சரி சார், அது வந்து சிந்தாமணி,
1: ஓகே,
0: அம்சவேணி,
1: அம்சவேணி,
0: கலைவாணி
1: வாணி
0: சார். அதானே
1: ராணி எல்லாம் இல்லையா, வெறும் வாணி தான்.
0: ஆமா சார்.
1: ஓகே, அடுத்த நேரம் ஃபுல்லா சொல்றாங்களான்னு கேப்போம். ஓகே நன்றி நன்றி நன்றி. அடுத்து வணக்கம். வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா?
1: ஜாலியா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
2: திருவாரூர் மாவட்டம் முடிகண்டான் நிஷாந்தன்.
1: திருவாரூர்
2: மாவட்டம் முடிகண்டான் நிஷாந்தன்.
1: நிஷாந்தன், ரேடியோ வால்யூம் குறைச்சிருக்கேன்.
2: ஆமா சார்,
1: ரேடியோ வால்யூம் குறைச்சிருக்கேன். குறைங்க குறைங்க, டக்குன்னு குறைங்க.
2: பாட்டு போடுங்க சார்.
1: ரெடியா?
2: ரெடியா
1: ரெடியா
2: ரெடி சார்.

0: கண்டுபிடிச்சீர்களா? புரியலையா? என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு வார்த்தை கூட புரியலையா? ரஜினி கஜினியா? ஓகே, ரஜினி கஜினி ரெண்டு வருது. ஓகே, ரஜினி கஜினி. இது ரஜினிக்கு தெரியுமா தெரியல. சரி, ஓகே, நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: போட்டேன்.
0: கண்டுபிடிச்சீங்களா?
1: ஒரே போடுங்க சார்.
0: கண்டிப்பா.

0: கண்டுபிடிச்சீர்களா?
1: கிருஷ்ணவேணி, அம்சவேணி, நீ என் முத்தராணி, குணாலணி,
0: மூணு வேணி தான் கண்டுபிடிக்கிறீங்க. சரி, ஓகே. தொடர்ந்து யாரெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்ப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் 2952085328389871. 29520853 28383 78 எங்களுக்கு டயல் செய்யுங்கள். டயல் செய்து இந்த பாட்டில் உள்ள வரிகள் என்ன, என்னென்ன வாணி, என்னென்ன ராணி, என்னென்ன ஆணி அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸ்டேடியம் 2 102.3 பாரதி தமிழ் பற்பலை. பாட்டுக்கு அப்புறமா
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

ஹே ராம் படத்துல பாடின அந்த பாட்டுக்கு அப்புறமா, ஏ ஹே ராம் பாட்டுக்கு அப்புறமா சுதி ஹாசனுடைய பயங்கர எனர்ஜியோட பாடுற இந்த பாட்டு ஏ ஆர் அமீன் கூட சேர்ந்து.

0: ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: நாளை சீர்காழி திருநாங்கூர் திருவெள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் மாதம் 17 தேதி வரை
0: ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு உங்கள் விவித் பாரதி அலைவரிசையில்.

0: 4:22 கேட்டுக்கொண்டு இருக்கிற 72.3 தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் நீங்கள் பாட்டு விளையாட்டில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த பாட்டு எந்த பாட்டு என்பதை கண்டுபிடிக்க அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கவுந்தபாடி
0: சென்னியப்பன் சொல்லுங்க
1: சார். மந்தாகினி.
0: மந்தாகினி.
1: மாங்கனி.
0: மாங்கனி.
1: சிந்தாமணி.

0: மாங்கனி அப்படின்னு பேர் இருக்கா? மாங்கனி, ஓகே. மாங்கனிக்கு பின்னாடி
1: மாங்கனி,
0: மாங்கனனியா?
1: கனனி,
0: கனனின்னு சொல்லிட்டீங்களே.
1: இல்ல இல்ல, மாங்கனி, சிந்தாமணி,
0: சரி,
1: வாவா அம்சவேணி,
0: சரி,
1: நீ பௌர்ணமி,
0: சரி,
1: வா ரதினி,
0: வா ரதினி, வா
1: நிருநாளினி, நீ என் சொப்பனராணி.
0: தொப்பை ராணியா?
1: சொப்பனராணி.
0: சொப்பனராணியா? சொப்பனானா கனவுல வர ராணி. சரி, ஓகே. மந்தாகினி, அதுக்கப்புறம்
1: மாங்கனி.
0: மாங்கனி,
1: கனனி,
0: மாங்கனி. உங்க பேர் சொல்லுங்க.
1: கவுந்தப்பாடி சென்னியப்பன்.
0: கவுந்தப்பாடி சென்னியப்பன். கஷ்டப்பட்டு இது எங்க கண்டுபிடிச்சீங்க? பாட்டுலயே கேட்டு கேட்டா இல்ல கூகுளா?
1: இல்ல, நீ பாட்டு கேட்டங்க. போன பாட்டு ஏற்கனவே நல்லா தெரியுங்க.
0: சரிங்க,
1: அதனால வந்து அப்படியே கண்டுபிடிச்சு
0: கண்டுபிடிச்சீங்க.
1: ஆமா சார்,
0: அதனால வந்து அப்படியே கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேச.
1: உங்ககிட்ட பேசணும் இருக்காக தான் போன் பண்ணீங்க சார்.
0: ஆனா கரெக்டா பதிலும் சொல்லிருக்கீங்களே.
1: அதுக்காக தான் கூப்பிட்டேன், உங்ககிட்ட பேசணுங்கிறதுனாலதான் சொன்னாங்க. இல்லைன்னா வேலை இருந்ததுங்க.
0: ஓகே, வேலை இருந்ததுங்க.
1: தேங்க்யூ சார்.
0: ஓகே, நன்றிங்க.
1: சரி,
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். வணக்கம்,
0: யார் பேசுறீர்கள்?
2: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன். சரவணன், சரவணன்,
0: கும்பகோணம் சரவணன். சொல்லுங்க.
2: என்ன தலைவர், ரொம்ப நாள் ஆகுது நாட்டை பேசி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பாட்டு வரியில விட்டு கொடுத்தீங்க, இப்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி கேக்குறீங்க.
0: இப்போ பாட்டு வரி தானே இதுவும்? இதுவும் பாட்டு வரி தானே?
2: பாட்டு வரிதான். எங்க இசைதான் முன்னாடி நிக்கிது. சரி, இருந்தாலும் நான் மூணு தான் கண்டுபிடிச்சேன், அதை சொல்லிடுற தலைவர.
0: சொல்லுங்க.
2: சிந்தாமணி, சாச்சா தம்சவேணி, நீ என் சொர்ணராணி, இதான் நான் நம்மால கண்டுபிடிச்சது தலைவா.
0: சிந்தாமணிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க?
2: சிந்தாமணி, சாச்சா தம்சவேணி.
0: சாச்சா தம்சவேணி,
2: ஆமா.
0: பட்டாபட் ஜெயலட்சுமி மாதிரி.
2: ஆமா,
0: சரி, ஓகே. அடுத்த நேரம் என்ன சொல்றாருன்னு கேப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், நாகூர்லேருந்து பாண்டியன்.
0: நாகூர் பாண்டியன், சொல்லுங்க.
3: சிந்தாமணி.
0: சிந்தாமணி, அம்சவேணி.
3: இந்த கடைசியில ஒரு முக்கராணியா சொந்த ராணியான்னு தெரியல, அதான் எனக்கு புரியல.
0: முக்கராணி
3: அம்சராணியா?
0: முக்கராணி அப்படின்னு உங்களுக்கு கேக்குது.
3: அது எனக்கு உண்மையா? அதுதான் பெரிய தொல்லையா இருக்கு.
0: முக்கராணி என்பது மிக அழகான கண்டுபிடிப்பு.
3: வணக்கம்.
0: சரி, ஓகே. அந்த ஒரு ராணி மொக்க ராணின்னே சொல்லிட்டாரு. யாராவது ஒரு காதலன் காதலியை பார்த்து நீ ஒரு மொக்க ராணி அப்படின்னு பாடுவாரா? வணக்கம். யார் பேசுறீங்க?
4: பன்னீர்செல்வம்.
0: எங்க இருந்து?
4: ஆலரசம்பாடி.
0: ஆலரசம்பாடி. நீங்க என்ன பண்ணணும்? ரேடியோ வாலியம் கண்டுபிடிக்க குறைக்கணும். சீக்கிரம் குறைக்கணும். குறைச்சிட்டீங்களா? இது கேளுங்க நல்லா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: இதை?
0: எல்லாருக்கும் அம்சவேணி தான் பிடிச்சிருக்குது.
1: அம்சவேணி,
0: அதனால தான் எல்லாருக்கும் அம்சவேணி மட்டும் நல்லா கேக்குது.
1: அம்சவேணி யாரு?
0: யார் அது அம்சவேணி?
1: தெரியலையா, உங்களை கேட்குறேன்.
0: நீங்க தான் சொல்லணும்.
1: அம்சவேணிங்கிறது வாணி ராணியோட அக்கா.
0: வாணி ராணியோட அக்கா, ஓகே. உங்களுக்கு 200 மதிப்பெண்கள்.
1: நன்றி நன்றி, நானும் ஆசிரியர் தான்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களுக்கே மார்க் போட்டேன்
1: பாருங்க. ஆமா, நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. அம்சவேணி கனவில் வருவார், வாணி ராணி கனவில் வருவார். வாழ்த்துக்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை
2: மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்.

0: வலங்கைமான் ஆட்டோதுறை.
1: வலங்கைமான் ஆட்டோதுறை சொல்லுங்க.
0: அதாவது மந்தாகினி மாங்கணனி சிந்தாமணி வாவா அம்சவேணி.
1: ஓகே,
0: நீ
1: அம்சவேணி வந்துருச்சு. ஓகே, அம்சவேணி வந்துருச்சு.
0: பௌர்ணமி ரூணாலினி,
1: ரூணாலினி
0: ரூணாலினி நீ என் சொப்பராணி.
1: சொப்பராணி மொக்கராணி கிடையாது,
0: சொப்பராணி. சொப்பராணி
1: ஆட்டோதுறை என்ன சொல்றாருன்னா சொப்பராணி சொல்றாரு. ஓகே,
0: ஆமா
1: ஓகே.
0: இன்னும் திருவாவளியா சார் இது?
1: இல்லையே, நீங்க எல்லாம் பண்ணாதானே உண்டு, ஏதாவது பண்ணும்ல.
0: வாலி எப்போ ஒரு 10 வருஷத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சார். எவ்வளவு சார் ஆய்வு நடத்திட்டு இருக்கீங்க நீங்க
1: பாருங்க. நம்ம வந்து PhD வந்து வந்திருக்கோம் இப்போ.
0: அதான்
1: அதான்
0: பாப்போம்.
1: சரி, சொப்பராணி அது?
0: சொப்பராணி
1: மொக்கராணி கிடையாது.
0: வணக்கம்.
1: அவர் என்னடா மொக்கராணிங்கிறாரு, இவர் என்னடா சொப்பராணிங்கிறாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: உஷா
1: கேளம்பாக்கம். கிளாம்பாக்கமா கேளம்பாக்கமா?
2: கேளம்பாக்கம்.
1: கேளம்பாக்கம் சொல்லுங்க. அம்சவேணியா கிருஷ்ணவேணியா?
2: சிந்தாமணி.
1: சிந்தாமணி.
2: சூடாமணி.
1: சூடாமணியா?
2: எனக்கு கேட்டது
1: உங்களுக்கு சூடாமணி எல்லாம் கேக்குது. இஸ்கு இஸ்குன்னா கேட்டுருக்குது உங்களுக்கும். அப்புறம் ராஜாமணி, தங்கமணி, வைரமணி, எது கேட்கல?
2: எல்லா மணியும் போட்டுக்கலாம் சார்.
1: சரி ஓகே, உங்களுக்கு 2 மணி கேட்டிருக்கு. நன்றி. போட்டுக்கலாம் இல்லையா? ஆனா அதுக்கு நான் மாறி தர மாட்டேன். நீ கரெக்டா சொன்னாதான சொல்லுவேன். நன்றி, நன்றி உஷா மேடம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த ஏயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ
3: சார்.
1: ஹலோ
3: சார், கேக்குதுங்களா?
1: ஜாலியா கேக்குது, நல்லா கேக்குது. சொல்லுங்க.
3: நானே
1: பசியில உட்காந்துட்டு
3: இருக்கேன்.
1: சொல்லுங்க சார். இல்ல மண்ணன்ல
3: இல்ல சார், செம்மையா இருக்கு உண்மையிலே. உங்களுடைய வாய்ஸ் பாருங்க, சமகால சிவகாட்சி பண்ண வரலாம் தான் பண்ணிருக்கீங்க.
1: அப்படியா? இது அவர்கிட்ட அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, கோச்சுக்காதுங்க அப்படின்னு.
3: சார் சார், உண்மையில சூப்பரா தான் சார்.
1: சரி ஓகே, உங்க பேர் சொல்லுங்க
3: சார். எஸ்ஆர்கே கலைச்செல்வன் சார்.
1: எஸ்ஆர்கே கலை எங்க இருந்து?
3: திருமலிசை சார, பூந்தமல்லி.
1: திருமலிசை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சிந்தாமணி அதானே சார்?
1: அதேதான். எத்தனை மணியை கண்டுபிடிச்சிருக்கீங்க?
3: நாலு மணி 31 நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்
1: நங்காய் பாட்டில் வர்ற அந்த சித்தாமணி உட்பட சில பல மணிகளை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இப்போது யார் யார் பாடினது இந்த பாட்டு என்றால், விஎம் மகாலிங்கம் மட்டும்தான் பாடியிருக்காரு. ஓகே, நிவாஸ் கே பிரசன்னா இசையில் கேட்க போகிறீங்க. பைசன் காலமாடன் படத்துலேருந்து அந்த பாட்டு. பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து அதே வரி தான். கண்டுபிடிங்க முழுசாக எத்தனை மணி இருக்கிறது என்று. ஃபேஸ்புக்கில் ஒரு 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட கவுந்தப்பாடி சென்னியப்பன் பதில் சொல்லிட்டார். இருந்தாலும் இன்னும் 2 பேர் கரெக்டாக சொல்ல வேண்டியது இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு டயல் பண்ணுங்க.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: பாப்பனாஸ் வந்து லைட் ஹவுஸ் மாறன்.
1: லைட் ஹவுஸ் மாறன் சொல்லுங்க
0: சார். அந்த அதுல வந்துட்டு மண்டாகினி, அப்புறம் மாங்கனினி,
1: மாங்கனினி,
0: அடுத்து சிந்தாமணி,
1: சிந்தாமணி,
0: அம்சவேணி,
1: அம்சவேணி,
0: அடுத்து பௌர்ணமி,
1: பௌர்ணமி,
0: வா ரஜினி,
1: ரஜினியா
0: இல்ல சார், ரதி, ரதி,
1: ரதி, ஓகே, அழகி ரதி.
0: அப்புறம் வந்து ருணாலினி,
1: ருணாலினி, அப்புறம்
0: சொப்னா ராணி,
1: சொப்னா ராணி.
0: ஆமா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வருது சார்.
1: எட்டு ராணிகளையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி,
1: வாழ்த்துக்கள், வெக்க வருது உங்களுக்கு.
0: புரியல சார், புரிய சொல்லுங்க.
1: இல்ல வெக்கப்படுறீங்க என்ன? அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துல இருந்து. மகிழ்ச்சி, நன்றி,
0: நன்றி,
1: தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஆக்சுவலா அவர் சொல்றதுதான், நேயர்கள் நிறைய பேரும் கண்டுபிடிச்சதுதான். அது என்ன என்றால், மந்தாகினி மாங்கனின். இன்னொரு முறை இதை இன்னொரு முறை ப்ளே பண்ணிட்டே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே.

0: 4:37 நிமிடங்களுக்கு நம்மோடு இந்த பாட்டை கண்டுபிடிக்க வந்திருக்கிற டேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்
0: வணக்கம். மேல் பேசுறீங்க.

மந்தாகினி, மாங்கணினி, சிந்தாமணி, வா வா அம்சவேணி, நீ பௌர்ணமி, வா ரதி, நீ மிருணாளினி. மிருணாளினிங்கிறதும் ஒரு பேர் தான். நீ என் சொப்பராணி என்கிறது தான். மொக்கராணி கிடையாது, சொப்புராணி கிடையாது. ஓகே, அண்ட் இப்போது நம்ம அடுத்த கிளிப்பிங்க்கு போகிறோம். அந்த கிளிப்பிங்கை கண்டுபிடிக்க ஆவலோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இதை நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. இதை மறுபடியும் எப்போ இருந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு.

0: இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஜே. ஓகே, நம்மோடு அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ, வண்ணாரப்பேட்டை ராஜா சார்.
0: வண்ணாரப்பேட்டை ராஜா சொல்லுங்க
1: சார்.
0: பரவாயில்ல, சொல்லுங்க முன்னாடி என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: ரேடியோ
0: வால்யூம் குறைங்க அதுக்கு முன்னாடி.

0: அப்படி பாடிடலாமா?
1: ஆமா சார், அதான் அந்த இதுதான் சார். இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டா நீங்க இது பண்ணி.
0: சரி ஓகே, அடுத்ததே இருக்கு வாய்ப்பு. நன்றி, வணக்கம். அடுத்த லேயர் டயல் பண்ணவே இல்லை, இன்னும் பண்ணிட்டார். வணக்கம். வணக்கம், ரேடியோ வாழை குறைங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கூர் ஜெயராம் ஐயா.
0: ஜெயராமன் சொல்லுங்க.
1: மறுபடியும் போடுங்க ஐயா, அது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. கொஞ்சம்
0: கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கண்டுபிடிச்சீங்களா?
1: நான் வருவேன் அப்படின்னு அதுக்கு மேல ராக வந்து புரிய மாட்டேங்கய்யா.
0: நானே வருவேன், பாம்பு வருமே அந்த பாட்டு.
1: ஆமா ராக அவர் பேர புரியுமா? தெளிவா தெரிஞ்ச பாடல் கொடுங்கய்யா. நீங்களா
0: அத்தாத்த கண்டுபிடிச்சிருவீங்க, நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையா வாழ்க்கையில.

0: பிரச்சனை இருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். பின்னாடி வந்தா கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க,
1: நன்றி,
0: வணக்கம்.

0: மார்க்கப் வந்து மொத சந்த அப்படிம்பார்ல கிரேசி மோகன் ஒரு படத்துல எழுதி இருப்பாரு.
1: ஒரு லைன் போடுங்க சார், அந்த
0: மாதிரி உங்களுக்கு வந்து ஆமுதா ஐநா வரும் அப்படின்னு கரெக்டா கண்டிப்பா கேளுங்க.

0: கண்டுபிடித்தீர்களா?
1: ஈசனானாலும் ஈசனானாலும் சாம்பல் மேல் உழன்று ஈசல் போல அலைவீர்கள்.
0: அலைவீர்கள்,
1: அலைவீர்கள், ஈசல் போல அலைவீங்க அப்படின்னு அந்த லைன்
0: அப்படிங்கிறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சரி, இது கரெக்டாங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன்.
1: சரிங்க சார். சரி,
0: ஓகே
1: ஓகே சார்.
0: கோச்சுக்க மாட்டீங்களா?
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி. அமுதா ஐனாவரத்துல இருந்து கெஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த நேயர் கரெக்டா சொல்றாங்களா என்று பார்ப்போம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: யூடியூப்ல இருந்து பேசுறேன். பேசுறாங்க ஒரு புது நேயர். நான் புஷ்பா. இந்தாங்க. ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ. இந்த மேல ஆசைதான் அந்த சங்கடனுக்கு.
0: ஆமா, உங்க பர்சனல் பேர் சொல்லணும்.
2: நந்தினி.
0: நந்தினி எங்க இருந்து?
2: பல்லாவரம்.
0: பல்லாவரம்,
2: சென்னை. சென்னை, சென்னை.
0: ஓகே, பல்லாவரம். நந்தினி, புஷ்பா ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கீங்க.
2: ஆமா.
0: ஓகே
2: ஓகே ஓகே.
0: கடுப்புசி
2: புடிச்சு சாம்பு போடுங்க.
0: இல்ல, அதெல்லாம் போட முடியாது. இப்போ வாய்ப்பே இல்ல. இப்போ அந்த பாட்டை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அது என்ன பாட்டுன்னு அந்த பாட்டு வரியை கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: கண்டுபிடிச்சிட்டேனே.
0: வரி வரி, பாட்டு வரி.
2: நீங்க என்ன போட்டீங்க வரி?
0: இதோ இப்ப கேட்டுக்கோங்க, அப்படியே போன்லயே கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆடை ஆடை நீ ஐயோ அடுத்துமே
0: ஆடை நீ ஐயோ அப்படி வருதா? ஆடை நீ ஐயோ வரலையே அப்படி.
1: வானொலிய
0: பார்க்க முடியாது, கேட்கதான் முடியும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பேச முடியும்.
1: அதுதான் எவ்வளவு வாட்டி நாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மத்தியானம் இது
0: பண்ணோம். அடுத்த நிகழ்ச்சிக்கு கிடைச்சிரும், ட்ரை பண்ணுங்க. ஓகேவா?
1: ஓகே சார். முனைங்க
0: சொல்லிட்டாங்க பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் 4:46 பாட்டு கேட்க போகிறோம். அண்ட் இந்த வயது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1001 படத்துலேருந்து வர்ற அந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு டயல் பண்ணுங்கள். 2952085328389871.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: 4:51 102.1 பாரதி தமிழ் பண்பலை ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். ஏன் கட் செய்து விட்டீர்கள் இவ்வளவு நேரம்? ரைந்து கஷ்டப்பட்டு எல்லாம் ஹலோ வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கீங்க. என்ன தெரிஞ்சு இவங்க மூணாவது முறை ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மூணு முறையும் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. அவங்க ரேடியோ வால்யூம் குறைக்கணும். ஆப்பில் ஃபோனில் நீங்கள் அந்த ஷோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க என்றால் அதை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் டயல் பண்ணணும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: முத்துலட்சுமி பூனமல்லியிலிருந்து.
0: முத்துலட்சுமி பூனமல்லி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன கண்டுபிடிச்சிங்க?
1: 100
0: முத்துலட்சுமி கரெக்டாங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன், கேட்டுக்கோங்க ரேடியோல.
1: ஓகே சார், நான் ரொம்ப ட்ரை பண்றேன் சார். இன்னைக்கு தான் சார் லைன் கிடைச்சிருக்கு.
0: வாழ்த்துக்கள். கிடைச்சிருச்சுல?
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது.
1: அது கரெக்ட் தான் சார்.
0: ஓகே, நன்றி.
1: நினைச்சது கிடைச்சிட்டு.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ சார்.
0: அடுத்த டைம் ரேடியோ வால்யூம் மட்டும் குறைச்சிரணும், சரியா?
1: ஓகே சார, ஓகே சார்.
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: ஆறுமுகம்
0: கல்லுக்கடையா?

0: ஓகே, கல்லுக்கடை ஆறுமுகம் சொல்லுங்க. அந்த வரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அது ஈசனானாலும் தாம்பலானாலும் அப்படிதான் சார் வருது.
0: அப்படிதான் வருது இல்லையா?
1: ஆமா சார்.
0: முழுசா தெரிஞ்சதா?
1: என்ன சார்,
0: முழுசா தெரிஞ்சதா இல்ல ரெண்டு வரி தான் தெரிஞ்சது?
1: அது ரெண்டு வரி தான் சார் எனக்கு புரிஞ்சது.
0: சரி, தப்பு இல்ல. வாழ்த்துக்க.
1: ஓகே சார்.
0: 150 மார்க் உங்களுக்கு.
1: ஆ ஓகே சார்.
0: நன்றி, வணக்கம். ஹாப்பி?
1: ஆமா சார்.
0: ஹாப்பி?
1: என்ன சார்,
0: சந்தோஷமா?
1: ஆ சந்தோஷம் சார், 100 மார்க்.
0: ஓகே, சிரிச்சு காட்டுங்க. ஹா ஹா ஹா.
1: ஓகே சார்.
0: சிரிங்க, சந்தோஷத்தில் சிரிங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயோ, கட் ஆயிடுச்சு. நான் பண்ணல. திட்ட போறாங்க, பதில் சொல்லியிருக்கேன், கட் ஆயிடுச்சு. அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் வீர வாழ்க்கையில, இதெல்லாம் ஜகஜம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
2: ரவி பாலாஜி பேசுறேன்.
0: சொல்லுங்க ரவி பாலாஜி.
2: அதான் ஈசனாலும் சாம்பல் மேல் உடர்ந்து ஈசன் போ, அப்புறம் ஈசன் வந்து அவள்தான்.
0: அவள்தான் தெரியுது. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. டக்குன்னு பதில் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு.
3: சார், தட்டு நான் திருவுடனே உறங்கு ஈஸ்வல காலத்தின் விழுவிட்டேன்.
0: நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இந்த கிளிப்பிங் சொல்வது என்ன தெரியவா? ஈஸ்

ஈசனாலும் சாம்பல் மேல் உழன்று ஈசல் போல அலைவீர்கள் என்பதுதான். அது பரவாயில்ல, ஒன்று ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து நான் கண்டுக்க மாட்டேன். வீரதுரை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அந்த ஹரிஹரன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. அப்புறமா ஃபோட்டோவே எடுத்து போட்டிருக்காரு கலீல் அகமது. ஓகே, அண்ட் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் வேறு யார் ஃபேஸ்புக்கில் சொன்னது? ஓகே, சிந்தாமணி அம்சவேணி. ஓகே, அங்கே போயிடுச்சு. வாழை சுந்தர் கலைசந்திரன் திருவண்ணாமலையிலேருந்து போன பாட்டுக்கு சொல்லியிருக்காரு. மாரிமுத்தும் சுந்தரம் கண்ணாரப்பாளையத்துலேருந்து. அடுத்து வேற யார்? ஓகே, ஃபேஸ்புக்கில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் டயல் பண்ணி கரெக்டாக சொன்னது முன்னாடியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டது அமுதா ஐனாவரத்துலேருந்து கரெக்டாக டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்க. அப்புறமா முத்துலட்சுமி பூந்தமல்லியிலேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. வாட்டர் பாக்கெட்டு என்னோடய ஃபேவரட் பாட்டு, ஃபேவரட் வாய்ஸ் ஆஃப் சுவேதா மோகன் வாய்ஸில். இந்த பாட்டோட ஷோ முடியுது, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான அன்பான மாலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேச போகிறோம். நானும் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர ஒரு ஜாலியாக ஒரு மாதிரி உற்சாகத்தோடு வந்திருக்கேன். யார் யார் என்னென்னலாம் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பூந்தென்றலில் என்ன டைட்டில், என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவோம். திடீர்னு பார்த்தா மனசுக்குள்ளே ஒன்று தோணும், ஆஹா நம்ம ரொம்ப சாப்பிட்றமே உடம்பேறிடுச்சு, என்ன பண்ணுறது, நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் டயட் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி டயட் கடைபிடிக்கிறதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் டயட்டை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுறீங்க அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும். 2952285353 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 2813898711 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 044 அப்படின்ற கூடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம். ஒரே சத்தமா இருக்கே, யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கலைச்செல்வி. யார் கலைச்செல்வி பேசுறேன்?
0: பாபநாசத்துல இருந்து கலைச்செல்வி. ஓகே, சொல்லுங்க, நீங்க டயட்ட கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க?
1: டயட்ட கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னடியே எந்திரச்சிருவோம்.
0: ஓகே, முன்னாடியே எந்திரச்சிருவீங்களா?
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஐயா கௌதம் ஐயாவுக்கு கதவு, நாகை மாவட்டம் திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன். ஐயா எனக்கு என்ன, நீங்க பேசிட்டு தலைப்பு சொல்லுங்க, சாப்பாடுன்னு சொன்னீங்க, என்ன சொல்லுங்க?
0: அதாவது டயட் நம்ம இருப்போம் இல்லையா?
2: ஆமா,
0: அந்த மாதிரி நீங்க டயட்டுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் தலைப்பு.
2: அதாவது டயட் எடுக்கணும்னா சார், முதல்ல வந்து இயற்கையான உணவை எடுத்துக்கணும் முதல்ல, அதான் நினைக்கிறது.
0: நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா?
2: நீராகாரம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங். அந்த ஒரு மணி நேரம் வாக்கிங் வந்த பிறகு பிளாக் டீ, லெமன் டீ தான் குடிப்பேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சார், நாங்க வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து டெல்டா மாவட்டம் தான், இந்த மண்பானையில் வடிச்ச சாதம் இருக்கு பாருங்க, அந்த அந்த சாதத்துல கொஞ்சோண்டு தயிர், சின்ன வெங்காயம், இதை எடுத்துக்குவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு கீரைக்கட்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கொள்ளையில முருங்க மரம் இருக்கு, கீரை எடுத்துக்குவேன், கீரை ஒரு கூட்டு ரசம் பொரியல், அதே மாதிரி இருக்க ஒண்ணு, அதே மாதிரி இருக்க இடையில எதுவும் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிய போல ஒரு பிளாக் டீ.
0: ஓகே,
2: நைட்டு நைட்டு வந்து 2 சப்பாத்தி இல்லனா 3 சப்பாத்தி ஒரு வாழைப்பழம்.
0: ஆஹா,
2: இதான் இதான். ஆமா, இது
0: கண்டு பயங்கரமா இருக்கு உங்க டயட்.
2: ஆமா, என்னைக்காவது தேவைப்பட்டா ஒரு பப்பாளி பழம், அரை பப்பாளி பழம் சாப்பிடுவேன்.
0: சூப்பருங்க.
2: ஆமா,
0: பயங்கர ஹெல்த்தியா இருக்கீங்க போல.
3: சொல்லுங்க,
0: உங்களுடைய டயட் எப்படி?
3: என்ன
0: சாப்பாடு, என்ன சாப்பாடு, ஃபுட்டு, மதியம் காலையில் டிஃபன் ஏதாவது? அப்படி ஜாலியா சாப்பிட்டு அப்படி ஜாலியா இருக்க வேண்டியது.

0: ஓகேங்க, ஓகே ஓகே, நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: கும்பகோணம் தாலுகா திருநாகேசம் லிங்கம்துரை.
0: லிங்கம்துரை,
1: ஆமா
0: சொல்லுங்க
1: சார். நமக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு சார். காலைல ஒரு நாலு இட்லி, அப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு 2 வடை, 11 மணிக்கு டீ, 1.5 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு 2 வடை, ஒரு டீ,
0: ஆஹா வடை,
1: வணக்கம்.
0: யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: எங்க
0: இருந்து?
1: சீர்காழியில
0: இருந்து மாணிக்கம். சொல்லுங்க.
1: வேலை செஞ்சோம்னா
0: நிகழ்ச்சியில தொடக்கத்துல ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடல் 96 படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பிரதீப் குமார் குரல்ல, கார்த்திக் நேஹா வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில ஒரு சூப்பரான பாடல் 96 படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 96 படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். 5:13 கடந்து போயிட்டு இருக்கு. கேட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பூந்தென்றல். இன்னைக்கு நம்ம பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதில் கடைப்பிடிக்கிறதுல என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் தலைப்பு. ஸோ ஒவ்வொரு நேயர் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: சார். வணக்கம்.
1: நான் வந்து நல்லா செஞ்சு சாப்பிடணும் சார். எனக்கு சாப்பிடலாம், டயட்லாம் இல்ல,
0: அதெல்லாம் இல்ல.
1: ஆனா அதெல்லாம் இல்ல, ஆனா கேளுங்க, இப்ப சுகரு,
0: ஓகே,
1: இப்போ பால் வந்து சக்கரை இல்லாத பால், கருப்பு கவுனி அரிசி தான் சாப்பிடுறேன் சார். இப்போ டயட்லதான் இருக்கேன். மதியானம் ஒரு வேளைதான் சாப்பாடு, கீரை காய்கறின்னு. நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் அந்த மாதிரிதான் சார் இருக்கேன்.
0: பட் அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க.
1: ஓகே,
0: நன்றிங்க. நன்றி நன்றி
1: நன்றி சார்.
0: நன்றி. நீங்கள் டயட்டை வந்து கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. ஒவ்வொருத்தங்க ஒன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: 5:15 கடந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் டயட்டை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணியிருக்கீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.

0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் மட்டும் தான் சொல்றீங்க, யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: கணேஷ் சார், பெரிய மாத்தூர்.
0: பெரிய மாத்தூர்ல இருந்து கணேஷா?
1: ஆமா சார்.
0: சொல்லுங்க.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகளை உங்க உங்க ரேடியோ
1: சார் லைன் கிடைக்கல.
0: ஓகே, ஓகேங்க, ஓகே ஓகே. தொடர்ந்து கேளு, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
0: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜன்.
1: தேவராஜ், ஆமா. நாலு நாளுக்கு அப்புறம் இப்பதான் சார் வந்து.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க.
1: நான் வந்து காலையில டீ காஃபி எல்லாம் விட்டுட்டேன்.
0: விட்டீங்க.
1: வாக்கிங் போறது, காலையில டிஃபன் எல்லாம் சாப்பிடுறேன், மதியானம் வந்து லைட்டு தான். வெஜிடேரியன் தான், நான்வெஜ்லாம் ரொம்ப சாப்பிடுறதுல விட்டாச்சு.
0: ஓகே.
1: நைட்டு டிஃபனு அதில் உடம்பு நல்ல தேவை, மதியானம் கீரை கீரை நல்ல ஒரு காய்கறி போட்டு
0: ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க.
1: ஏன்னா இப்ப அந்த மாதிரி இருக்குது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குலாம் கிட்டயே போகிறது கிடையாது. ஒரு காலத்துல சாப்பிட்டோம், இப்பெல்லாம் தேவையில்லாம் விட்டாச்சு எல்லாமே. இப்ப நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு.
0: ஆமா, ஸோ அதுக்கான இது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுது?
1: தெரியுது, கண்டிப்பா. உடம்பு நல்ல வித்தியா, டிஃபரண்ட் தெரியுது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, நல்ல நல்ல ஒரு தலைப்பு சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
1: ஓகே சார்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார், சவுண்ட் கேக்கல. ஹலோ,
0: இப்ப கேக்குதா?
2: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க, யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். நந்தினி.
0: நந்தினி, சொல்லுங்க. நந்தினி, என்ன மாதிரியான டயட் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் மார்னிங் வந்து ஓட்ஸ் சுட தண்ணியில போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுல வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி மார்னிங் சாப்பிடுவேன்.
0: ஓகே, சூப்பர்.
2: அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து கொஞ்சமா ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கம்பல்சரின்னு பார்த்தா ஒரு கீரை எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் வந்து பப்பாயை எடுத்துப்பேன், டெய்லி பப்பாயை எடுத்துப்பேன். இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது எடுத்துப்பேன், அது தெரியுது இல்லை, கோவா
0: எடுத்துப்பேன்.
2: நைட் வந்து எண்ணெயே ஊத்தாத தோசை.
0: எண்ணெயே ஊத்தாத தோசை? நான் ஸ்டிக் தவால போட்டுறீங்களா?
2: ஆமா.
0: ஓகே,
2: அது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பன்னீர் நிறைய எடுத்துப்பேன்.
0: ஓகே, சோ எதனால இவ்ளோ ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்றீங்க, ஏதாவது காரணம் இருக்கா?
2: நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன், சோ என்னோட ஹெல்த் நான் பார்த்ததா, என்னோட க்ரூமிங் பார்த்ததா மத்தவங்க.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ உங்களுடைய தொழிலுக்காக அண்ட் அதே சமயம் வேலைக்காகவும் அதே சமயம் நம்மளும் ஹெல்தியா இருக்கணும் இல்லையா?
2: தொழிலுக்காக அது செகண்டரி,
0: பட்
2: பாடிக்காக தான் நான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: எனக்கு என்னோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஃபுட்டு எல்லாம் வந்து இங்க சென்னையில அவ்வளவு கிடையாது. நான் வந்து வந்தவாசி, அங்கதான் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ரைஸ் எல்லாமே. இங்கதான் ரொம்ப சீப்பா, எப்படி சொல்றது, சாப்பிட்ட ஒண்ணு தொப்பு போட்டுருது, மோசமா இருக்கு.
0: சோ நம்ம ஹெல்த் நம்ம தான் பாத்துக்கணும்.
2: உட்காந்த இடத்துலயே நம்மளுக்கு வேலை என்னமோ, நம்ம உடம்பு போட்டுருது. அங்கெல்லாம் வந்து எப்படின்னா, நாங்க நாத்து நடப்போம், பெயிண்ட் வேலைக்கு போவோம், அதுக்கப்புறம் வந்து அந்த
0: உடலுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அங்க
2: நிறைய இருக்காங்க. அங்க எல்லாமே வந்து நம்ம பண்றது துணி எல்லாம் நாங்க கையில தான் துவைப்போம், மிஷின் எல்லாம் கிடையாது. இங்க எல்லாமே வந்து மிஷின் வந்து நம்ம ஹாயா இருக்க மாதிரி தொப்ப போட்டு உடம்பு போட்டு.
0: ஓகே ஓகே, சூப்பர்.
2: ஐடிக்கேட்ட வெயிட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்கும். அதனால நம்ம எடுத்த நம்மதான் பாத்துக்கணும்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சாப்பிட்டாலும் அதுக்கேத்த மாதிரி டயட் நம்ம இருக்கணும்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சோ தொடர்ந்து டயட் ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்தியா இருங்க.
2: ஓகே சார். உங்க நேம் சார்?
0: கௌதம்.
2: இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இது ரெஃபர் பண்ணாங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர். தொடர்ந்து கேளுங்க.
2: தேங்க் யூ சார்.
0: நன்றி நன்றி.
2: தேங்க் யூ சோ மச்.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம் சார். வணக்கம். அரியலூர் மாவட்டம், ஆண்டிமலை மாவட்டம், கொடுக்கூர்ல இருந்து குருநாதன் சார்.
0: குருநாதன், சொல்லுங்க.
3: என்ன பொறுத்து, காலையில எழுந்த உடனே நீராரம் இருக்கான்னு கேட்டுட்டு தான் சார் மற்ற டீயே குடிக்க ஆரம்பிப்பான்.
0: ஓகே. இதனால
3: ஒரு காலத்துல அந்த டீ, அந்த நீராரம் குடிக்கிறதுக்கு
0: உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு, விட்டு விட்டு கேட்டுட்டு இருக்கு.
3: இப்பட்ட ருசி.
0: ஓகே,
3: இப்ப வந்து சார் எவ்வளவு தான் அந்த டேஸ்ட் எல்லாம் மாறி போச்சு சார்.
0: ஓகே,
3: என்ன பொறுத்தவரைக்கும்.
0: ஓகே, அவருடைய லைன்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல, அதை

சரி செய்யட்டும். இப்போ நம்ம தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்துட்டே போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பாட்டை நம்ம கேட்டு வந்துடலாம். வட சென்னை படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், சித் ஸ்ரீராம் குரலில் விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய சிலை இந்த நேரத்தை ரொம்ப அழகாக வந்துட்டே இருக்கு. கேட ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக

0: பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: நாளை சீர்காழி திருநாங்கூர் திருவள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் மாதம் 17 தேதி வரை
0: ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு உங்கள் விவித் பாரதி அலைவரிசையில்.

0: 5:26 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. டயட்டை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம், அரியலூர் மாவட்டத்துல இருந்து நல்ல மக்கள் ஜெயா பேசுறேன்.
0: ஜெயா பேசுறீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான டயட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, எப்படி ஃபாலோ பண்றீங்க?
1: நாங்க சாப்பாடு நல்லா தான் சாப்பிட்டு இருக்கோம். காலையில இட்லி, மதியானம் சாப்பாடு, பொரியல், கீரை.
0: ஓகே,
2: சோழபுரத்துல இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க,
2: சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப அரை வயிறா ஃபுல் வயிறா?
3: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: கிழக்கு தாம்பரத்துலேருந்து ராஜசேகரா?
4: ஆமாம் சார.
0: சொல்லுங்க.
4: காலையில இருந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருவேன் சார் முதல்ல.
0: ஓகே.
4: அப்புறம் அந்த காலத்தில் சொன்னாங்க சார், பசித்து புசின்னு. பசியை தான் சாப்பிடுவேன் சார்.
0: பசி எடுக்கலாம், சாப்பிட மாட்டீங்க. டைம் ஆனாலும் சாப்பிட்ற இது கிடையாது, அப்படிதானே?
4: ஆமாம் சார், நல்லா உழைச்சா பசி எடுக்கும் சார்.
0: ஓகே.
4: அப்புறம் உக்காந்துட்டுலேருந்து பசி ரொம்ப எடுக்காது.
0: ஓகே.
4: அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங்கும் போகணும்.
0: ம், சூப்பருங்க.
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ஓகே, இப்ப இனிப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
6: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மாவட்டம் ஐயம்பேட்டை ஆப்பிள் சங்கர் சார்.
0: ஐயம்பேட்டை
6: ஆப்பிள் சங்கர்.
0: ஆப்பிள் சங்கர்

0: என்ன ஆப்பிள் சங்கர்?
1: அது ஒரு பட்ட பெயர் சார்.
0: பட்ட பெயர்,
1: ஆமா.
0: ஓகே ஓகே, சூப்பர். சொல்லுங்க, உங்களுடைய டயட் பிளான்ஸ் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்றீங்க?
1: என்னை பொறுத்த வரைக்கும் சார், டயட்ங்கிறது ஒரு பொய்யானதுதான்.
0: ஓ,
1: நல்ல அவங்கவுங்களுடைய வேலையை. இப்ப சாதாரணமா பிள்ளைங்க பாத்ரூம் குளிக்க போனா அவங்க துணி அவங்க துவைச்சிட்டு வந்தாலே அந்த உடம்பு ஆரோக்கியம்
0: தான். ஓகே,
1: எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம் நம்ம.
0: ஆமா, எல்லாத்துக்கும் மிஷின் தான்.
1: சாப்பிட்டாலே உடம்பு செழிப்பா இருக்கும். நம்ம நம்ம மனசை பீஸ்ஃபுல்லா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம மனசை எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நமக்கு ரிலாக்ஸ் ஆகும் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். நன்றி, நன்றி பகிர்ந்ததுக்கு.
1: நன்றி,
0: நன்றி. சூப்பர், எல்லாம் ரொம்ப அழகாக நிறைய டிப்ஸ் நிறையா சொல்லிருக்கீங்க. இப்போ தொடர்ந்து நம்ம பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். 2.0 படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீராம், சாஷா, திருப்பதி எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். மதன் கார்கி வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 5:37 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. டயட்டை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. எல்லாரும் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இப்ப இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, நீங்க நலமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டயட்லாம் ஃபாலோ பண்றீங்க?
1: நான் டயட் ஃபாலோ பண்றேன்னா, நான் மூணு வேளையும் கரெக்டா வந்து உணவு கட்டுப்பாடோட இருப்பேன் சார். காலையில டிஃபன், மதியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபனு, இரண்டு வேளையும் நடைப்பயிற்சி செய்வேன்.
0: நடைப்பயிற்சி, ஓகே.
1: நான் வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுவேன்,
0: ஓகே.
1: அதுக்கு மேல கண்ட நொறுக்கு தீனி இந்த பாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டேன்.
0: சூப்பர், அது இல்லைனாவே பிரச்சனையே இல்லையே.
1: ஆமா சார், அதுல தான் சார் பிரச்சனை வருது, பல உபாதைகள்லாம் நமக்கு வருது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால வந்து நம்ம ஆகாரத்தை வந்து கட்டுப்பாடோட சாப்பிட்டோம்னா எந்த நோய் நொடியும் வராது, எந்த உபாதைகளும் வராது.
0: கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ரிசூர்ல இருந்து நீடாமங்கலம் அர்ஜுனன்.
0: நீடாமங்கலத்துல இருந்து அர்ஜுனனா?
2: அர்ஜுனன்.
0: சொல்லுங்க அர்ஜுனன்.
2: காலை மாலை சைக்கிள் மிதிப்பா. அளவு சாப்பாடு தான்.
0: அளவு சாப்பாடு. சோ அளவு சாப்பாடு, சைக்கிள் மிதிக்கிறது, நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்க.
2: ஆமா சார்.
0: சூப்பர்ங்க, சூப்பர், நன்றி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: ஹலோ.
0: ஹலோ, சொல்லுங்க.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: ஹலோ. ஹலோ,
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நான் பேசுறது கேக்குதா?
3: ஆ, கேக்குது சார்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: நான் திருப்பூர் மாவட்டம் கல்லுக்காயில இருந்து ஆறுமுகம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஆறுமுகம்.
3: ஒண்ணு சார், சாப்பாடு வாயில் பார்த்தா நான் காலையில இருந்து ஒண்ணே இதான கஞ்சிக்கு வந்து வீட்டுல பாப்பேன். அப்படி கஞ்சி எல்லாம் காட்டி கடையில போய் கூழ் சாப்பிடுவேன். வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு எங்க வீட்டுல களி பண்றாங்க நைட்ல.
0: சூப்பர்.
3: கூழும் என்னைக்கு ஒரு நாளைக்கு பண்றாங்க. போனாக்க வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு சப்பாத்தி, சோறு சார்.
0: சூப்பருங்க, சூப்பர்.
3: அச்சரி சோறு மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்.
0: ஓகே, ரொம்ப நல்ல உணவுகள் தான் சாப்பிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. நன்றி.
3: ஓகே சார்.
0: வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: கார்த்திக், ஈஞ்சம்பாக்கம்.
0: ஈஞ்சம்பாக்கத்துல இருந்து கார்த்திக். சொல்லுங்க கார்த்திக்.
4: சார், நான் பார்த்தீங்கன்னா காலையில எஞ்சவனே சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பேன்.

0: சாத்துக்குடி ஜூஸ் வெறும் வயித்துல.
1: அப்புறம் ரொம்ப டயட்னா 2 கிலோ சாப்பிடுவோம், அது மாதிரி சாப்பிட
0: மாட்டேன். ஓகே, அப்புறம்
1: மத்தியானம் மத்தியானம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் சாயந்தரம் லைட்டா ஒரு சாரி எக்கு சிக்கன் ஒரு பீஸ் அந்த சொல்லுவேன். டயட்னா
0: அவ்வளவுதானா? இவ்வளவுதான் சாப்பிடுவீங்களா ஒரு நாளைக்கு?
1: ஆமா.
0: எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியுதா?
1: டயட் தான் சார், டயட் டயட்ல பண்ணுவோம் தான்.
0: ஓகே ஓகே, டயட் இருந்தா மட்டும்.
1: ஆமா, இல்லனா டயட் இருப்ப அப்புறம் திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சுவேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம் வணக்கம், லைன்ல
2: இருக்கீங்க, மாலை வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: அடையாளமேட்ல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுறேன் சார்,
0: சொல்லுங்க.
2: நான் காலையில நடப்பேன் காலையில, சாயந்தரம் ரெண்டு வேலையும் நடப்பேன் சார்.
0: ஓகே,
2: காலையில டிஃபன் சாப்பிடுவேன், சாப்பாடு நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிடுவேன் சார்.
0: சூப்பர்,
2: உடம்பு அதுல ஆரோக்கியமா நல்லா சூப்பரா வச்சிருக்கேன் உடம்ப.
0: சூப்பர், அப்படியே மெயின்டைன்
2: பண்ணிடுங்க சார். வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: நன்றிங்க, நன்றி
2: நன்றி நன்றி.
0: ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, அதை கேட முடியுங்க, தொடர்ந்து பேசுவோம். செக்கச்சிவந்த வானம் படத்திலிருந்து சுனிதா சாரதி, அர்ஜுன் சாண்டி, சத்ய பிரகாஷ் எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏஆர் ரகுமான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: காய்கறி எல்லாம் போட்டு பேல்பூரி பேல்பூரி போல எல்லா காய்கறியும் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு பேல்பூரி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கா சாப்பாடு. அதான் நைட்டுக்கு சப்பாத்தி பூரி ஏதாவது கொடுப்பாங்க.
1: ஓகே சூப்பருங்க, சூப்பர்.
0: எப்படி
1: ஒரு வழியா கிடைச்சிருச்சு இன்னைக்கு. நன்றிங்க, நன்றி, சந்தோஷம். வணக்கம் வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: என்னங்க
1: எப்படி சொல்றீங்க?
2: ஆமா, என்னோட தொழில் ஒரு காடு மற்றும் இந்த சாப்பாடு கிடைக்காத ஊரு.
1: ஓகே.
2: பஸ் போக்குவரத்து இல்ல, ஊர்ல போய் ஒரு வேலைக்கு போற மாதிரி இருக்கும்.
1: ஓகே.
2: அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலை
1: கூட இல்லாம இருப்பேன். டீ இல்லாம இருக்க மாட்டாங்க, டீ இல்லாம இருக்க மாட்டீங்க.
2: ஆமா, அந்த 11 மணி ஆச்சுன்னு வச்சீங்களா, நம்ம சென்னை வானொலி பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டீ குடிச்சிருவேன். அது ஒண்ணு. அடுத்தது சாயர் வச்சா எப்படி வச்சாலும் 2 நாளைக்கு ஒரு இடம், 3 நாளைக்கு நம்ம வானொலியில
1: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: அரசடிக்குப்பம் சரவணன்.
1: சரவணன், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: காலையில முருங்கைக்கீரைய பறிச்சு அந்த பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரும். அது அதனால வந்து ஒரு சளி பிடிக்காது, ஒரு எந்த தொந்தரவும் இருக்காது, எந்த ஒரு நோய் கிருமியா தாக்காது. அது தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம்.
1: வணக்கம்.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: அதாவது நான் யூஷுவலா டயட் ஃபாலோ பண்ணறதுன்னா ஆவியில வேக வைத்த உணவுகள் சாப்பிடுவேன் ப்ரோ.
1: ஓகே.
4: ஒரு 2 இட்லினா மேக்ஸிமம் 3 இட்லி சாப்பிடுவேன். அப்புறமா அந்த ஆயிலி ஐட்டம்ஸ் அப்படிங்கறது சீட்டிங் டேன்னு ஒண்ணு வச்சுப்பேன், 2 வீக்ஸ் ஒன்ஸ்.
1: ஓகே.
4: ஆமா, அது எனக்கு பிடிக்கும், அது சாப்பிடுவேன். ஆனா பொதுவா ஆயில் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிடுவேன்.
1: ஓகே.
4: அப்புறமா எங்க வீட்டுல வந்து நான் பியூர் வெஜிடேரியன் அப்படிங்கறதுனால எப்பொழுதுமே இந்த கூட்டு வகைகள், காய்கறிகள், கீரை வகைகள் இது ஜாஸ்தி சேர்த்துக்குவேன்.
1: ஓகே.
4: வாரத்துல 7 நாள் இருந்தது அப்படின்னா வாரத்துல 4னா கீரை வகை ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்புறமா ஈவினிங் சமயத்துல இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கறது வந்து யூஸ்வலா இந்த பாப்கார்னு, அதுக்கப்புறமா முளை கட்டின அந்த பயிரில சாப்பிடுறது, இந்த சுண்டல் வகைகள் அதை எடுத்துக்குவேன். காஃபி அண்ட் டீ அப்படின்னு காலையில ஒரு காஃபி, சாயங்காலம் ஒரு டீ, 2 கப் தான். அடிக்கடி அந்த டீ காஃபி குடிக்கிற வழக்கம் அப்படிங்கறது இல்ல. இரவு நேரத்துல சீக்கிரமாவே சாப்பிட்டுருவேன் ப்ரோ. ஒரு
1: 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுறீங்களா?
4: குள்ளியே சாப்பிடுறதுக்கு நான் முயற்சி செஞ்சு சாப்பிட்டுருவேன். அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அண்ட் டயட் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாடிய எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு.
1: ஓகே, அப்ப ஆரோக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க.
4: எக்ஸாக்ட்லி. ஆமா.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி ஷேர் பண்ணதுக்கு.
4: தேங்க்யூ ப்ரோ, பை பை.
1: வணக்கம். வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: ஒரு சொம்பு கூ

0: 5:48 கடந்து போயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில டயட்டை கடைபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள் அப்படின்றதான் தலைப்பு. அந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் சூர்யா டெய்லர் பேசுறேன், சைதாப்பேட்டை.
0: சைதாப்பேட்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: சூர்யா டெய்லர்.
0: சூர்யா சொல்லுங்க.
1: நான் வந்து

0: அதுக்கு பிறகு 9 மணிக்கு மேல இடையில ஒரு காஃபி
1: சாப்பிடுவேன்.
0: 9:30 ஒரு 4 இட்லி, மத்தியானம் ஒரு சாம்பார் சாதம்,
1: ஓகே,
0: ஈவினிங் ஒரு சின்ன டிஃபன், நைட்டு ஏதோ கிடைக்க சப்பாத்தி அல்லது தோனி ஏதோ ஒன்று,
1: ஓகே,
0: அதாவதுதான்.
1: ஓகேங்க, ஓகே, நன்றி.
0: 85 வயசு ஆகுது, கவர்மெண்ட்ல இருக்கு.
1: சூப்பருங்க, சூப்பர், தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நன்றி. ஓகே, எல்லாருமே நீங்கள் ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணீங்க. ஸோ நானும் அதுலேருந்து நிறைய டிப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது நிகழ்ச்சியில் நிறைவு ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பரியேறும் பெருமாள் படத்திலிருந்து. புளியங்குளம் வேல்மையில் புளியங்குளம் கண்ணன் சேர்ந்து பாடின பாடல், விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணுடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டணிந்திருங்க விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 6 மணி. பக்தியும் அன்பும் கொண்டு இதயபூர்வமாக கடவுளை ஜெபிக்கும் பொழுது எங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் என்கின்றனர் ஆன்றோர். எண்ணங்கள்தான் வாழ்க்கை. நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்திலும் பலன் தரும். இந்த மங்களம் பொங்கும் மாலை நேரத்தில் இறைவனின் துதிப்பாடும் பாமாலைகள் வளம் வர இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆதிபராசக்தி திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசை கே வி மகாதேவன்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கை கொடுப்பாள் கற்பகம்பாள் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையமைத்த பாடலில் வாலி இயற்றிய பாடல் இது. இசை பாடியுள்ளார் பி. சுசீலா.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில்

92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 6:14.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நவக்கிரக நாயகி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் மற்றும் சசிரேகா பாடிய பாடல் இது.

அருளும் அருளன்.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக தாயே உனக்காக திரைப்படத்திற்காக வி வசந்தா பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 6:30 மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் 83.86% வாக்குகளும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெஹி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8.6 கோடி ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுர சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததால் விறுவிறுப்பாக

0: நடைபெற்றது. பல்வேறு வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். தாராபுரம் தொகுதியில் 186 மையங்களில் 320 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இடைத்தேர்தலில் 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 2 பேலட் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டன. வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 3500 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட உள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
1: மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணி அளவில் துவங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. மதுராந்தகம் தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி என்பதால் பெண்கள் ஆர்வத்துடன் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். மேலும் இளைஞர்களை விட மூத்த குடிமக்கள் அதிகமானோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வருகின்ற 9 தேதி வாக்கு எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகத்திலிருந்து ஜி சுரேகா.
1: புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா முதல் மத்திய மகாராஷ்டிரா வரை தமிழகம் மற்றும் உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்புபடியே இருக்கக்கூடும்.
1: துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27 தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28 தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சந்திரகாட்சியிலிருந்து 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15 தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சீர்வரிசைகளை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பொற்பந்தல் ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு தகுதியுள்ள இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாள் ஆட்ட நிறை இறுதியில்

ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகளும், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

6:41 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.1 பாரதி தமிழ் பத்பலை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை டியூஸ்டே மியூசிக் டேவை தொடர்ந்து கேட்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டியூஸ்டே மியூசிக் டே, அஃப்கோர்ஸ் பாட்டு மியூசிக் இசைதான் எல்லாம். தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல கமல்ஹாசன், பி ஆஹ் எம் எஸ் குரல்கள்ல மன்மதன் அம்பு பட பாட்டு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க. பதட்ட

0: படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் 102.3 பாரதி தமிழ் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டியூஸ்டே மியூசிக் டே. கேட்க போற மூணு பாடல்கள் இப்போ. நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்ல ஏன் வீட்டில் அந்த பாட்டு கனபல வயசுல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார். அதை தொடர்ந்து இந்த பாட்டும் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு அப்படிங்கிற டைப் பாட்டு தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அதை தொடர்ந்து நையாண்டி படத்தில் டெடி பேர். இந்த மூணு பாடல்களும் 102.3 பாரதி தமிழ் பாடலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு லலிதா ஆனந்த் எழுதின இந்த பாட்டு கானபாலா வாய்ஸ்லாம்.

0: ஆரணி சிஎம்ஆர் ஒளி விளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: நாளை சீர்காழி திருநாங்கூர் திருவெள்ளகுளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் மாதம் 17 தேதி வரை
0: ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு உங்கள் விவித் பாரதி அலைவரிசையில்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மருத்துவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று போற்றப்படுவதாக கூறிய அவர், மனிதாபிமான சேவைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மலைகள் சூழ்ந்த மாநிலங்களின் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவது சவாலாக உள்ளதாக அவர் கூறினார். மருத்துவர்களின் செயல்பாடுகள் மூலம் இந்த சவால்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் ஏராளமானோருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். சாமானியர்களும் கொடிய நோய்களுக்கான சிகிச்சையை பெற இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுள்ளனர். தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், புதிய நீதிபதிகள் சுனிதா அகர்வால், திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, அபரேஷ்குமார் சிங் ஆகியோருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுனிதா அகர்வாலும், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேவேந்திரகுமார் உபாத்யாயாவும் மற்றும் தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அபரேஷ்குமார் சிங்கும் பதவி வகித்திருந்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியம் இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக கடந்த மாதம் 28 தேதி பரிந்துரை செய்திருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கான தீர்மானம் மத்திய அமைச்சரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாக தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் திரு நரேந்திர மோடி பொது வாழ்க்கையில் வரலாற்று சாதனைகள் படைத்து நமது ஜனநாயகத்தை முன்னெடுத்துச் சென்றதாக புகழாரம் சூட்டினார். குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். குஜராத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிஜேபி சார்பில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பால், திரு வித்யாசாகர் சங்கர், திரு கோபிகிருஷ்ணா பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து 10 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு

0: வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலை.
1: குஜராத்தில் உள்ள நர்மதா நதிக்கரை அருகே சாதுபெட் என்ற இடத்தில் உலகிலேயே உயரமான ஒற்றுமையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய தேசிய சேவையை பெருமைப்படுத்தும் விதமாக 182 மீட்டர் உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 2018 அக்டோபர் 31 அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சிலையை திறந்து வைத்தார். குஜராத் மாநிலத்தின் 182 சட்டப்பேரவை தொகுதிகளின் அடையாளமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சுதந்திர தேவியின் சிலையை காட்டிலும் உயரமாக சர்தார் பட்டேலின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 1000கணக்கான விவசாயிகள் பயன்படுத்திய இரும்பு கருவிகளை கொண்டு இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஒற்றுமையையும் சமுதாய பங்கேற்பையும் முக்கியப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சாதாரண பழங்குடி மக்கள் வாழும் இந்த பகுதி உலக தரமான பெருமை கொண்ட சுற்றுலா தலமாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வனப்பகுதிகளின் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் வாசிகளின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏக்தா நகரில் வாழும் ஆட்டோ ஓட்டுநரான தேவிகா பென் தத்வி சுற்றுலா தலத்தால் தமது வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
0: ஐந்து சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதியிலும் மேற்குவங்கத்தின் ரஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் அசாமின் நகாவன் மக்களவைத் தொகுதியிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. 6 மணிக்கு வாக்களிக்க வரிசையில் நின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உள்நாட்டிலேயே வடிவமைத்த ஹாப்ஸ் உயர்மேடை பறக்கவிடும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய விமானப்படையின் விமான நிலைய ஆணையமும் ஒருங்கிணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் கடல் மட்டத்திலிருந்து 21 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாப்ஸ் உயர்மேடை பறந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த வெற்றிக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பனாமா நாட்டின் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதில் பயணித்த 19 மாலுமிகளில் 17 பேர் இந்தியர்கள் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 11 இந்தியர்கள் உட்பட 12 மாலுமிகள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டு அதிகாரிகளின் உதவியுடன் காயமடைந்தவர்களை காஷப் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டின் உதவிக்கு இந்தியா அந்நாட்டிற்கு நன்றி தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் துருவத்தில் ஐஸ் கியூப் நியூட்ரினோ கண்காணிப்பு மையம் அமைப்பதில் முக்கிய பங்கு வகித்ததற்கு பிரான்சிஸ் ஹால்சனுக்கு இந்த பரிசு வழங்கப்பட உள்ளது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கூட்டுப்படையின் கடற்படையினர் ஹொரிடாவில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் ராணுவ தளவாடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. சனா மற்றும் சாடாவில் உள்ள ஏவுகணை மையங்களை முற்றிலும் அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதனிடையே துபாத் அல் மந்தாப் நகரங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படையினர் நடத்திய தாக்குதலை முறியடித்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை 2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 29 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் 3 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் பிஜேபி சார்பில் இன்று 8 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்சனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் இரவு 7:30. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பாலசந்தானம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மரம் நமக்கு வரம் அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கியம். தமிழனோட நாகரிகம் தாவரத்தோட இணைந்தே உள்ளது. ஊர் பெயர்களில் கூட மரங்களின் பெயரை வச்சு அழகு பார்த்துருக்காங்க நம் முன்னோர்கள். மரங்களுக்கும் மக்களுக்கும் ஓர் இணக்கமான பாச பிணைப்பு இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு சில மரங்களின் பெயர்களை சொன்னால், அப்படியா இது மரமா அப்படின்னு கேட்குற அளவில் இருக்கு. மரத்தையும் அவற்றின் பெயர்களையும் மறக்கக்கூடாது. மரங்களை இழந்து நாம் மழையையும் இழந்துட்டோம். தமிழ்நாட்டில் இருந்த மரங்கள், குறுஞ்செடிகள் இவற்றையெல்லாம் பற்றி ஓர் அகராதியே போடலாம். அவ்வளவு செழிப்பாக இருந்த பூமி இது. உசில் மரங்கள் இருந்த இடம்தான் உசிலம்பட்டி. இலுப்பை மரம் நிறைஞ்ச பகுதி இலுப்பையூர், இலுப்பூர். விழா மரங்கள் அதிகம் இருந்த ஊர் விளாத்திக்குளம், விளாங்குடி. வாகை மரங்கள் செழித்த பகுதி வாகையூர், வாகைக்குளம். பாலசந்தானம் சார், இன்னும் இது போல ஆலங்குளம், அத்தியூர், அரசம்பட்டி, வேப்பங்குளம், பனையூர், இப்படி பல ஊர் பெயர்களில் மரங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்தந்த ஊர்களிலேயே அந்த மரங்கள் இருக்கா இல்லையே? அதுக்கெல்லாம் மாற்றா தைல மரம், சீம கருவேல மரம், தூங்கு மூஞ்சி மரம்னு விதவிதமான மரங்கள் வந்துடுச்சு. பழையன கழிந்து புதியன புகுந்திருக்கு. இந்த மரங்கள்லாம் சீக்கிரமாக வளரக்கூடியவை, அதிக அளவு நீரையும் உறிஞ்சும். இதனால் புல்வெளிகளுக்கு தண்ணீர் கிடைக்காம அழிய, அதை நம்பி வாழும் கால்நடைகளும் குறைஞ்சி உயிர் சுழற்சியே மாறிப்போச்சு. பார்த்தீனியம் போன்ற களைச்செடிகள் நீர்நிலைகளையும் அழிச்சிடுச்சு. இந்த மரங்களில், அதாவது புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட மரங்களில் காய்கள் பழங்கள் எதுவும் வராது. அதனால் பறவைகளும் வராமல் போயிடுச்சு. நமது மரங்கள் அல்லது நமது பாரம்பரிய மரங்கள், உசில், வேங்கை, தடசு, மருதம், இலுப்பை, தோதகத்தி, வன்னி, குமிழ், கடுக்கை, தாண்டி, இந்த பட்டியல் இப்படி நீளுது. இதில் எந்த மரத்தையாவது இன்றைய இளைய தலைமுறைக்கிட்ட கேளுங்க, பார்த்துருக்காங்களான்னு. ஒரு காலத்தில் நமது மண்ணை அலங்கரித்த இந்த மரங்கள் இன்று அழிந்தும் மறந்தும் போன மரங்களாயிடுச்சு. இப்படிப்பட்ட மரங்களை மீட்டெடுக்கணும். இந்த மரங்களின் விதைகளை தேடி பிடிச்சி மறுபடியும் அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த மரங்கள் நம்ம நாட்டு பசு போல எல்லா இயற்கை இடர்பாடுகளையும் எதிர்த்து வளரக்கூடியவை. உசில் மரம் வறட்சியை தாங்கி வளரும். வேங்கை மரம் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுது. மருத மரத்தின் பாகங்கள் புற்றுநோயை தடுக்கும் மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டு வருது. இலுப்ப விதை, அதிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் கோயில்களில் விளக்கேத்த உபயோகிக்கிறாங்க. இடுப்பு வலிக்கும் ஏற்ற மருந்து. தோதகத்தி மரத்தில் எந்த பொருள் செய்தாலும் அது காலத்துக்கும் அழியாது. பாலசந்தானம் சார், புவி வெப்பமயமாதல் பிரச்சனையை இந்த தலைமுறையினர் நாம் சந்திச்சுக்கிட்டு வர்றோம். வீட்டுக்கு ஏசி போட்டு தங்களை குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற இன்றைய காலகட்டத்தினர் நமது பாரம்பரிய மரக்கன்றுகளை நட்டா இந்த பூமி குளிர்ச்சியாகும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. மழையை அதிகப்படுத்தி நீர் வளத்தை தக்க வச்சு இந்த பூமியை வளப்படுத்த நமது பாரம்பரிய மரங்களை வளர்க்கணும். மருத மரத்தின் பட்டைகளை காய வச்சு கஷாயம் செய்து குடிச்சா உடம்புல கொழுப்பு சத்து குறையும். உசில மரத்தின் இலைகளை பொடி செய்து தலையில் ஷாம்புவாக பயன்படுத்தலாம். தடசு மரத்தின் பட்டையை சுடுதண்ணியில் போட்டால் வழுவழு ஷாம்பு தயார். வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. நம்மகிட்ட இல்லாததா? சிந்திக்கணும், செயல்படணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: செவியோரம் சுகராகம்.

0: விவிபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

7:40 டியூஸ்டே மியூசிக் டே 102.3 பாட்டு தமிழ் எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்ட அந்த பாட்டு நானே ராஜா, நானே மந்திரி படத்துல இருந்து என்றும் இசையின் ராஜா, இசை ராஜா இளைய ராஜா இசையில ஜெயச்சந்திரன் சுசிலா குரல்கள் வாலி அவர்கள் எழுதின அந்த பாட்டை கேட்டு முடித்தீர்கள். கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்கள் காதவர் பிளோலாக்கு ஃப்ரம் சின்னமாப்பிள, மனோ அண்ட் எஸ் ஜானகி குரல்களில் வாலி எழுதினதா இதுவும், அண்ட் எஸ்பிபி எஸ் ஜானகி குரல்களில் பொன்னுமணி படத்தில் இருந்து பாட்டு. ஓகே, இந்த ரெண்டு பாடல்களும் அடுத்து 102.3 பாட்டு தமிழ் எஃப்எம்ல.

இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். இதே மாதிரி இசையோட, இதே மாதிரி நிகழ்ச்சிகளோட மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஃபைனலாக ஒரு பாட்டு, சுஜாதா வாய்ஸ் ஆஃப் சுஜாதா வெர்சன் ஆஃப் புதிய முகம் பாட்டு ஏஆர் ரஹ்மான் இசையில் ப்ளே பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அண்ட் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும், மதியத்திலிருந்து பங்கு பெற்ற நேயர்களுக்கு அத்தனை பேத்துக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாட்டை தொடர்ந்து தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்புரையோடு. டாடா பாய் பாய் ஃப்ரம் இன்பா.

சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் அவங்க தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க. ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு என்னுடைய இனிமையான இரவு வணக்கம். 8:01 கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜி கௌதம். இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, உங்களையே நீங்கள் பாராட்டி எப்பயாச்சும் பரிசு கொடுத்துருக்கீங்களா? அதாவது உங்களுக்கே நீங்கள் பரிசு கொடுத்துக்கிட்ட அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கா, சம்பவங்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் எதுக்காக நீங்கள் உங்களையே பாராட்டி உங்களுக்கே நீங்கள் பரிசு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணணும். 2952-0853 அப்படின்ற நம்பருக்கோ, அல்லது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கோ கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கோடையும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில இப்போ முதல்ல வரக்கூடிய நேயர் இணைப்புக்கு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: மீனாட்சி சார், தஞ்சாவூர் வடசேர்க்கே சார்.
0: தஞ்சாவூர்ல இருந்து
1: மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமி, டாபிக் கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் சார். இப்போதான்.
0: ஆ, நீங்களே உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கீங்களா?
1: ஆ, கொடுத்துருக்கேன் சார்.
0: அப்படியா? எப்போ கொடுத்தீங்க, எது கொடுத்தீங்க, என்ன பரிசு கொடுத்தீங்க?
1: நான் இங்க இருந்து வீட்ல இருந்து சண்டை போட்டு நான் தனியாவே சென்னைக்கு போய் வேலை தேடினேன் சார்.
0: ஆஹா.
1: யாருமே கொண்டு தெரியாம நானே போயிட்டு நானே கம்பெனில சேர்ந்து அப்புறம் வேலை பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன் சார்.
0: ஓகே. அதுக்காக நீங்க பாராட்டி பரிசு கொடுத்துக்கிட்டீங்க உங்களுக்காகவே. சூப்பருங்க, சூப்பர் ஐயா. இவ்வளவு பெரிய சிட்டில வந்து யாருமே தெரியாம வந்து வேலை செஞ்சு போயிருக்கீங்க பாத்தீங்களா, வேற லெவல்.
1: யூடியூப் பாத்துட்டு இது மாதிரி என்ன கம்பெனி இருக்குதான்னு பாத்துட்டு நாங்க கால் பண்ணி வேலையில ஜாயின் பண்ணோம் சார்.
0: சூப்பருங்க, சூப்பர். அருமை, நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலில அம்மன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஆமா, இன்னைக்கு வரீங்க, நாளைக்கு வரீங்க நினைச்சிட்டே இருந்தேன். சார் வந்து ரெண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா நீங்க வந்து,
0: ஆமா, ஒரு 15 நாளைக்கு மேல இருக்கும்.
2: நீங்க
0: உங்களுக்கே எப்ப பரிசு கொடுத்துக்கிறீங்க?
2: அந்த பரிசு கொடுத்ததுன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு வாட்டி நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், ஒருத்தர் பாத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஃபுட்பால் வந்து டப்புன்னு கீழே வந்துட்டாரு.
0: ஓடி போய் தூக்கி விட்டு பாருங்க
2: யாருமே வாங்கினாலும் வரல. அதுக்கப்புறம் வலிச்சு போட்ட உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சார் சூப்பர் சார், செம்ம சார், வேலை இல்லாமல் இல்லங்க, நீங்க வந்து கொஞ்சம் அந்த டைம்ல வந்ததே நல்லா இருந்திருக்கும். அவர் கொஞ்சம் ரொம்ப சரியான அடி, ஆனா அவர் மறக்கவே இல்லை என்ன தேடி வந்து. ரொம்ப சந்தோஷம், நீங்க தான் காப்பாத்துவீங்கன்னு சொன்னாங்க. அந்த
0: ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுவும் சாகசம் பண்ணி காப்பாத்திருக்கீங்க.
2: ஆமா, அந்த சமயத்துல என்ன சொல்ல, ஹேண்ட்ஸ் கிளாப் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல எனக்கே நானே எல்லாரும் அது மாதிரி பண்ணுங்க. எப்படிங்கன்னா அது நாலு பேரு நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு கிடையாது. அதுதான் சார். நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை கேஜரி. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன். திருபுவனம்ல இருந்து யார் உங்க பேர்?
3: சேவியர் சார்.
0: சேவியர், சொல்லுங்க.
3: ஆமா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: இருங்க ஐயா. ஐயா, முதல் முதல்ல 1978 ஐயா சைக்கிள், அதாவது சைக்கிள் எனக்கு ஒண்ணும் வேலையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப வந்து சைக்கிள் அந்த பிரிச்சு கொடுத்து எனக்கு ரெடி பண்ணு கொடுக்கணும்னு சொன்னாங்க.
0: ஓகே.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். பிரிச்சு எல்லாருமே எல்லாமே கொண்ட கொண்ட எடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். அதாவது எனக்கு அப்ப புது அனுபவம், அதாவது அந்த சைக்கிளை தான் முத கத்துக்கிட்டு நல்ல ஒரு இதா நிலைமையா இருந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்ல இருக்கா அதுக்கு வந்து பரிசாக நானே கொடுத்துட்டேன். எப்படி அந்த சைக்கிள் போத்தோம், எப்படி எப்படி இந்த எப்படி இந்த சைக்கிள் நம்ம போத்தோம், எப்படி இது பண்ணோம், அனுபவமே இல்லையே எப்படி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கம்பெனில போய் சேர்ந்து அதுக்கப்புறம் வேலை பார்த்து அப்புறம் 1986 கடை வச்சேன். இப்போ வந்து திருப்பூர்த்து என்ன ஏற்று ஒரு 30-40 பேரு இருந்தாங்க. அதுல வந்து நிலைமையா இதை வரைக்கும் நான் நிலைமையா திருப்பூர்த்துல நல்ல ஒரு நிலைமையில ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
1: சூப்பருங்க, சூப்பர், அருமை, நன்றி நன்றி நன்றி. உங்களையே நீங்க பாராட்டி பரிசு கொடுத்தது உண்டா? அப்படி கொடுத்துருந்தா எதுக்காக கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதான் இன்றைக்கான தலைப்பு. ஸோ சில பேர் மறந்துருக்கலாம், இல்லை எப்படிலாம் சொல்லலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கலாம். யோசிச்சிட்டே இருங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் தொடக்க பாடலாக வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடலை கேட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். உள்ளம் கொள்ளை போகுதே படத்துலேருந்து ஹரிஹரன் குரலில், பா விஜய் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையில் ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமதோடு சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 8:13 கடந்து போயிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. உங்களையே நீங்க பாராட்டி பரிசு கொடுத்தது உண்டா? அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்றதான் இன்னைக்கான தலைப்பு. இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: பாபுராஜ் வர முகமது இக்பால். நல்லா சார்,
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: பாபுராஜபுரம்.
0: பாபுராஜபுரம்,
1: ஆமாங்க.
0: ஓகே, சூப்பர். சொல்லுங்க.
1: தனக்கு தானே பாராட்டிக்கிறது பத்தி கேட்டிருக்கீங்க.
0: அதாவது பாராட்டி பரிசு கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: பரிசு கொடுக்கல, பாராட்டி நம்ம நல்லபடியா செய்யறமான மெச்சி இருக்க, இந்த மாதிரி நம்ம நல்லபடியா நடந்துக்கிறோம். பரிசு கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் செய்யல எல்லாத்தையும். நான் இதை நேர்மையா நடந்திருக்கேன் எல்லாத்தையும், நல்லபடியா அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான்,
1: நண்பர்கள் இருந்து எல்லாம் ரேடியோலயும் நிலைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, வானொலி நண்பர்கள் எல்லாம் எல்லாத்தையும் அப்பப்ப பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லபடியா உள்ளூர் மக்கள்கிட்டயும் நல்லபடியா என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறேங்க.
0: ஓகேங்க, ஓகே, ஓகே, சூப்பர். நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: உடையார்பாளையம் அஜின் சார்.
0: அஜின்,
2: பிறரை வந்து பாராட்டும் பண்பு அது எல்லோருக்கும் வந்துடாது சார். அதற்கு பெருந்தன்மை வேணும். ஆனா தனக்கு தானே பாராட்டு இருக்கு பாருங்க, சாப்பாணமா அள்ளி விடலாம். இதனா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ங்கிற மாதிரி இறைவன் வந்து எந்த ஒரு வேலை விடுறார், அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சு அப்படியே ஜெத்தா என்ன ஒரு பார்வை பாக்குறேன் பாருங்க, அதுதான் பாராட்டு. என்ன வேலைன்னா, மரங்கள் நட்டு, அதாவது செடி நட்டு, செடியா இருந்து நட்டு இன்னைக்கு வந்து நல்ல நிழல் தரும் மரங்களா வளர்ந்து இருக்கு. ஆமா, அது ஒரு சிறப்பு தானே சார்.
0: சூப்பருங்க, கண்டிப்பா.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: ஹெமலதா கள்ளக்குறிச்சி இருந்து
0: சொல்லுங்க.
3: நான் பரிசு தரணும் லைன் கொடுத்தது. சூப்பருங்க சார், சூப்பர் டாபிக். நான் ஒவ்வொரு நாளும் எனக்கே நானு பரிசு கொடுத்துக்குவேன் சார். எப்படின்னா எல்லாருக்கும் சமையல் திருப்தியா பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டு பிளேட் காலி ஆச்சுனாவே, ஓ நம்ம சமைச்சிருக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
0: அதுவே பெரிய பரிசா.
3: அதை விட என்னோட பேரன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சாப்பிட திருப்தி படுத்தினாலே நமக்கு நம்மளோட அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி.

இருக்கும் சார். அப்புறம் நான் வந்து நம்ம ஆல் இண்டியா ரேடியோல பேசினேன் பாருங்க, உனக்கு கூட இவ்வளவு திறமை இருக்குதா ஹேம்லதா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு இதுக்கு கொடுத்துக்குவேன். அப்புறம் நான் வந்து தேவாரம் படிச்சிட்டு இருக்கேன், அவரு வந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன், அவரு வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாரு அந்த ஆர்கனைசர் அவரு. அந்த டைம் எனக்கு நம்மளுக்கு கூட திறமை இருக்கா அப்படின்னு, அவர் நல்லா பாடி காமிக்கிட்டுமா

0: இது தேவாரத்துல மாணிக்க வாசகரணியா திருவாசகம் சார். இந்த பாட்டு எனக்கு பாடும்போது கண்ணுல அப்படியே தண்ணியா வரும். ஏன்னா அவர் தாயை விட சால பறிந்தது சிவன் சொல்றாரு இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாருக்கும்
1: கும்பகோணத்திலிருந்து
2: மீனாட்சி சொல்லுங்க. மீனாட்சி,
1: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: வேதாரண்ய மட்டம் திருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேங்க. அதாவது நான் வந்து மற்றவர்களை வந்து பாராட்டி இருக்கிறேன். அதாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி அல்லது சமையலாக இருந்தாலும் சரி அவர்களை பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லுவேன். அதே போல நானும் என்ன வந்து பாராட்டுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன வேலையை செய்யும் போது மிக குயிக்கா செஞ்சு முடிச்சிருவேன். அதனால என்னையும் பாராட்டி இருக்கிறாங்க ஐயா.
2: ஓகே ஓகே, அருமை, நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: எருமணி 19 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில. அடுத்த ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசுவோம். ஸ்டார் படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் சேர்ந்து பண்ண பாடல், வைரமுத்து வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் இசையில சூப்பரான பாடல். ஸ்டார் படத்துல இருந்து கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள், இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: நாளை சீர்காழி திருநாங்கூர் திருவெள்ளகுளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் மாதம் 17 தேதி வரை
0: ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு உங்கள் விவித் பாரதி அலைவரிசையில்.
2: எட்டு மணி 25 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

0: உங்களையே நீங்க பாராட்டி பரிசு கொடுத்துருக்கீங்களா? அப்படி கொடுத்துருந்தா எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்றதான் தலைப்பு. அந்த தலைப்பில் இப்போ அடுத்து பேச வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: இரவு வணக்கம் சார், சருக்கு சண்முகவள்ளி சிவாஜி
0: சார். சண்முகவள்ளி
1: சண்முகவள்ளி சிவாஜி சார்.
0: எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: சருக்கை சருக்கை
0: சருக்கை
1: சருக்கை.
0: ஓகே சொல்லுங்க.
1: அது வந்து சார், தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல கொஞ்சம் நாள் வேலை பார்த்தேன் சார் நான், மகளிர் சுயோதி குழுக்கு. அதுல வந்து டென்த் முடிச்சவங்க பிளஸ் டூ டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஒரு டிஓடி ட்ரைனிங்னு இந்த லீடர்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கற அளவுக்கு வர சொல்லியிருந்தாங்க சார். தஞ்சாவூர் பெரியார் பாலிடெக்னிக்கலுக்கு அங்க போயிருந்தப்ப நான் எயித்து தான் சார் முடிச்சிருந்தேன். அப்புறம் எங்க என்ஜிஓல இருந்து அந்த சார் வந்து, பரவாயில்ல உனக்கு அந்த திறமை இருக்கு, நீ போயிட்டு வா, நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவான்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க சார். அங்க போய் சர்டிபிகேட் எல்லாமே பாக்கும்போது எங்களுக்கு பரிசு நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் எழுதிட்டு இருந்தேன், அவங்க கூப்பிட்டு சண்முகல் யாரு அப்படின்னாங்க. ஏன் சார் நான் தான் அப்படின்னு. என்ன டென்த் முடிச்சவங்க பிளஸ் டூ டிகிரி முடிச்சவங்களுக்கு தானே இந்த எக்ஸாம், உங்களை யாரு அனுப்பி விட்டது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் எங்க சார் தான் சார் அனுப்பி விட்டாங்க அப்படின்னா, அப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டாங்க, இது மாதிரி என்ன ரூல்ஸ் தெரியாம அனுப்பிருக்கீங்க, டென்த் முடிச்சவங்க அதுக்கு மேல உள்ள டிகிரி வரைக்கும் தான் அனுப்ப சொன்னோம்
0: அப்படின்ட்டு.
1: அந்த பேட்ச்ல 30 பேர் கலந்துகிட்டோம் சார். அப்புறம் எங்க சார் சொன்னாங்க, நீங்க தனியா அவங்கள்ட்ட பேப்பர் கொடுங்க, என்ன நீங்க எழுத சொல்றீங்களோ அவங்க எழுதி பாஸ் பண்ணலன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதே மாதிரி பேப்பர் கொடுத்து ரொக்க பேரு பொது பேருன்னு சொல்லி ஒரு 5 பேரே இருக்கும் சார் இது மகளிர் சுயோதவி குழுல. இது வந்து ரிஜிஸ்டர் வந்து இந்த ரெண்டுமே வந்து அக்கௌண்டன்ஸ் சம்பந்தப்பட்டது சார், ரொக்க பேரு பொது பேருங்கிறது. அப்புறம் எழுத சொன்னாங்க சார், நான் ரெண்டுலயுமே பாஸ் பண்ணிருந்தேன் சார். அப்புறம் டிஓடி ட்ரைனிங் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு சார்.
0: சூப்பருங்க சூப்பர்.
1: டிகிரி முடிச்சவங்க கூட அந்த ரொக்க பேடு பொது பேடு எழுதுறது கொஞ்சம் தடுமாறுவாங்க சார்.
0: ஆனா நீங்க முடிச்சிட்டீங்க.
1: நான் பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டு டிஓடி சர்டிபிகேட் வாங்கிட்டு சார், அந்த ட்ரைனிங் நல்லபடியா முடிச்சிட்டு பெரியார் பாலிடெக்னிக்ல.
0: ஓகேங்க, ஓகே சூப்பர். அதுவே உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட பரிசு மாதிரி ஆயிடுச்சா?
1: ஆமா சார், 8th படிச்சிருந்தாலும் நம்ம டிகிரி முடிச்சவங்க லெவலுக்கு கூட நம்மளால எழுத திறமைச்சே. இங்க வீட்டுல படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க சார், 8th லே படிச்சிட்டாங்க.
0: நேர படிக்க வச்சிருந்தா பெரிய ஆளா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: வந்திருப்ப சார், எங்க வீட்டுல படிக்க வைக்கல, ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி படி வீட்டுல போட்டாங்க. படிப்புன்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் சார். அதெல்லாம் இப்ப பிள்ளைங்களையும் பையனை பொண்ண டிகிரி படிக்க வச்ச சார்.
0: சூப்பர் சூப்பர், அருமை.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி.
0: ஓகேங்க, நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றிங்க சார்.
0: வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் 34 குத்துல இருந்து ராமலிங்கம் சார்.
0: ராமலிங்கம் சொல்லுங்க.
2: ஓடாம ஒரு ஃபேன் எங்க வீட்டுல ரொம்ப நாளா இருந்தது சார், பழைய
0: ஃபேன்.
2: என் கழுத்து முளைச்சால அதை ஒக்க பண்ணிட்டேன் சார்.
0: நீங்களே சரி பண்ணிட்டீங்க?
2: நாங்களே சரி பண்ணிட்டேன் சார், யார்ட்டுமே எதுவுமே கேட்கல சார், நானே சரி பண்ணிட்டேன் சார்.
0: எப்படி?
2: அது எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தது சார், மின்னல இருந்து சின்ன பிள்ளைல இருந்து. சரி நம்ம கைட்டி பாப்போம்னு கைட்டி பார்த்தோம்னா எல்லாம் என்னத்தையும் போட்டு ஓட விட்டேன் சார்.
0: ஆஹா சூப்பர். சோ அதுவே உங்களுக்கு ஒரு நீங்களே கொடுத்துக்கிட்ட பரிசு மாதிரி ஆயிடுச்சா?
2: ஆமா சார்.
0: சூப்பருங்க, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பெயர்?
3: முருகன் சொல்லுங்க நீங்க உங்களையே பாராட்டிக்கிட்டே பேச்சு பரிசு கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கலையா நான் அந்த ஏடிஎம்ல இருந்தேயா? ஆ அதுல இருந்து கொஞ்சம் வேற பேர் கொண்டாலாம் செஞ்சிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே ஓகே நன்றி நன்றி.
0: வணக்கம் லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: நான் போரு பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
4: அதாவது நான் டெய்லர் வேலை ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப ஒரு 25 வருஷத்துக்கு
0: முன்ன
4: அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் வந்தது சார், கோட் தைக்கிறதுக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சட்டை மட்டும் தான் தைக்க தெரியும், பேண்டே தைக்க தெரியாது. அந்த ஓனர் என்ன பண்ணாரு, இந்த கோட்டை வந்து நீ எப்படியா தைக்கணும், நைட்டு உட்காந்து விடிய விடிய நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து தச்சிருவோம் அப்படின்னாரு. அது கல்யாண கோட்டு, அது வந்து சரின்னு நானும் அவரு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. இத ஒரு அளவுக்கு மாடல் போன கொடுத்துட்டாரு, இதே மாதிரி நான் வெட்டி கொடுத்த மாதிரியே இதே பார்த்து பார்த்து தையினாரு. கொஞ்ச நேரம் அவரு ஒரு ஒரு 2-3 மணி நேரம் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டாரு. நான் மீதிய வந்து பார்த்து பார்த்து பார்த்து காலையில 6 மணி ஆயிடுச்சு சார், கரெக்டா பினிஷ் பண்ண. அதை கை ஸ்டிச்சிங் பண்ணணும், தைக்கணும், அப்புறம் கையிலேயே தைக்கணும், அப்படியே பண்ணி பண்ணி ஒரு கோட்டையே தச்சிட்டேன் சார். சட்டம் தைக்க தெரியாத கோட்டையே தச்சுட்டேன். அதுக்கு வந்து எனக்கே உண்மையில அவரு அது ஓன

0: வந்து ஆச்சரியப்பட்டாரு, பரவாயில்ல பொன்ராஜ்
1: சேரிட்டான்,
0: இனிமேல் பேண்ட் கொடுக்க வேண்டிதான் அவருக்கு, பேண்ட் தச்சு கொடுக்க வேண்டிதான்
1: அப்படின்னாரு.
0: ஆனா அந்த கோச் என்ன ஆச்சு தெரியுங்களா, காலையில 6 மணிக்கு நான் வீட்டுல போய் குளிச்சு போறதுக்குள்ள அந்த அயன் பண்ற எடுத்து ஒட்டிட்டான், அயன் பாஸ் வச்சுட்டான்.
1: ஐயோ
0: எனக்கா ரொம்ப வருத்தமா போச்சு.
1: அப்புறம் கஷ்டப்பட்டு
0: திருச்சி தச்சுட்டாரு, ஏன்னா ஓனர் நான் போகும்போது திருச்சி தச்சுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அயன் பாஸ் வச்சுட்டோம்ப்பா அயன் பண்றேன்னாரு. எனக்கு ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ரொம்ப
1: கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கீங்க.
0: ஆனா அதுக்கு உண்மையா பரிசு கொடுக்கலாம் சார், ஆனா இப்ப போட்டு தைக்கிட்டோம் தைக்க தெரியாது, ஏன்னா அப்பவும் தச்சுட்டேன் சின்ன
1: வயசுல. ஆர்வம் கொடுக்க அப்ப கொடுக்கல, இப்பயே நீங்க ஏதாவது உங்களுக்கு கொடுத்துக்கோங்க.
0: ஆமா சார், ஆமா சார,
1: சூப்பருங்க, நன்றி.
0: நன்றிங்க சார, நன்றிங்க சார.
1: வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம் சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில இருந்து ஆட்டோ பாலு பேசுறேன் சார்.
1: ஆட்டோ பாலு சொல்லுங்க
2: சார. வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அந்த வாய்ப்பை கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு எண்ணமாவே எனக்கு இருந்துட்டு இருக்கு சார்.
1: ஓகே,
2: இதுவே எனக்கு ஆண்டவன் கொடுக்கற பரிசை, எனக்கு கிடைச்ச பரிசா தான் சார் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர், அப்ப கண்டிப்பா உதவி பண்ணுங்க.
2: நான் ஆட்டோ ஓட்டும் போது மக்களை பார்க்கும் போது ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சிட்டேன்னா அது எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு ஆண்டவன் கொடுத்த வாய்ப்புன்னு தான் சார் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன்.
1: சூப்பருங்க, சூப்பர்.
2: ஓகே, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி, அதே தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி. ஓகே, சோ தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில ஷாஜகான் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. தேவன் ஏகாம்பரம், சுஜாதா மோகன் சேர்ந்து பாடின பாடல், வைரமுத்து வரிகள்ல மணிஷ் சர்மா இசையில சூப்பரான பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: புது புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: நீ கோரினால்.
1: எட்டு மணி 39 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில உங்களை நீங்க பாராட்டி பரிசு கொடுத்துருக்கீங்களா? அப்படி கொடுத்திருந்தா எதுக்காக கொடுத்தீங்க, எப்ப கொடுத்தீங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: கும்பகோணம் மாவட்டம் இளைப்பிராட்டம் சார், ஜெயந்தி பேசுறேன்.
1: ஜெயந்தி சொல்லுங்க
2: சார். ரொம்ப நாளா எங்க அப்பா ஒரு மெமரி கேட்டாங்க சார், இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்ப சார் வாங்கி கொடுத்தா ரொம்ப பெருமைப்பட்டாங்க.
1: ஓகே,
2: வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது சார். நான் எங்க அப்பாவுக்கு முதல் முதல் வாங்கி கொடுத்தேன்னு பாராட்டிக்கிட்டேன்.
1: சூப்பர், அதுவே உங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி இல்ல?
2: ஆமாங்க சார், வீட்லயே இருக்கிறனால அவங்களுக்கு என்னமோ இருக்கனால பாட்டு எழுத்தி கூட நீ தான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் நான் வாங்கி கொடுத்தேன், எனக்கு நிம்மதியா இருந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர், நன்றி.
2: ஓகே சார், பாட்டெல்லாம் சூப்பரா போறீங்க சார்,
1: ரொம்ப நன்றிங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லைனே கிடைக்குமா சார்? ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: ட்ரை பண்ணி வந்துருச்சே ஒரு வழியா, கிடைச்சிருச்சுல?
2: வீட்டு வேலை பாட்டு செல்லுலே தான் உட்கார்ந்து இருக்கேன், கால் பண்றதுக்காக.
1: ஆஹா, ஒரு இவ்வளவு நேரம் செல்லே உட்கார்ந்து இருந்தீங்களா?
2: ஆமாங்க சார், மாவரைக்கிறது நிப்பாட்டிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்.
1: ஆஹா, சரி இப்ப போய் மாவரைக்க.

0: டைம் ஆச்சு இல்லையா?
1: ஓகே சார்.
0: ஓகேங்க, ஓகே, நன்றி.
1: சரிங்க சார்.
0: வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நாகப்பட்டினம் மாவட்டம் பண்ணத்தேரு.
0: நாகப்பட்டினத்துல இருந்து நாகராஜன், சொல்லுங்க நாகராஜன்.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் தான், பண்ணத்தேருங்கிறது எங்க ஊர் பேரு.
0: ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
2: என்னையே நானே பாராட்டிக்கிட்டதுன்னா ஒரு தற்பெருமைக்காக சொல்ல, என்கிட்ட இருந்த தீய பழக்க வழக்கங்களை விட்டதுதான். என்னுடைய நண்பர்கள்லாம் அதே இதுல இருக்கிறப்ப நான் மட்டும் அதுல இருந்து கொஞ்சம் விலகி, திருமணத்துக்கு பிறகு குழந்தைங்க எல்லாம் பிறந்த பிறகு அதுல இருந்து விலகிட்டேன்.
0: ஓகே, அதுக்கு ஏதாவது பரிசு மாதிரி கொடுத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு?
2: இல்ல, அது நம்ம ஒரு வில் பவர் மாதிரி, நம்மளா நினைச்சா செஞ்சுக்க போறோம், இல்லன்னா இல்ல அப்படின்னா
0: நமக்கு என்ன, நமக்கு எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
2: இல்ல, சில பேர் இந்த கயிறு கட்டுறது அது மாதிரி, இந்த பழக்கங்களை விடுறதுக்கு அது பண்றது எல்லாம், அது மாதிரி எல்லாம் நான் இல்லாம நானே விட்டுட்டேன், அவ்வளவுதான்.
0: சூப்பர் சூப்பர், அருமை, இப்படியே இருங்க, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
3: எனக்கு பல அனுபவங்கள் இருக்கு, பல பாராட்டுகள் நானே வாங்கியிருக்கேன். அதுல ஒன்னே எக்ஸாம்பிள் சொல்றேன். 1984 நான் இங்க கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணும்போது எங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் வீவிங் சூப்பர்ட் மிஸ்டர் கணேஷ் சார் ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. அந்த சமயத்துல எங்க ஆபீஸ்ல ஜெனரல் பார்ட்டி அவங்க கொடுத்தாங்க, ஃபேர்வெல் பார்ட்டி. பட் நாங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க 18 பேர், டெக்னிக் ஸ்டாஃப், நான் டெக்னிக் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு 16-20 பேர் சேர்ந்து, அவரை நான் தான் பேன் சொன்னேன், இது மாதிரி சார் அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவரை நம்ம ஊட்டிக்கு கூட்டு போலாம், இல்ல பிக்னிக் மாதிரி ஒன் டே டூர் கூட்டு போலாம் பிளான் பண்ணி, 15-16 கலெக்ட் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, என்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. டெம்போ டிராவல் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, மத்தியான ஃபுட்டு வைப்போம், லெமன் சாதம், புளி சாதம், தை சாதம் பேக் பண்ணி கூட்டிட்டு போய், அங்க போயிட்டு அங்க ஊட்டியில நம்ம சத்யராஜ் அம்பிகா ஷூட்டிங் எல்லாம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது மேட்டுப்பாளையம் தியேட்டர்ல இந்த கிளை சிப்பிக்குள் முத்து படம் பார்த்துட்டு ராத்திரி 10 மணிக்கு கொண்டு எல்லாத்தையும் ஹேண்டர் விட்டு அவங்க அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
4: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி சார்.
0: பெரியசாமி, பெரியசாமி தானே?
4: ஆமா சார்,
0: சொல்லுங்க.
4: ஒரு பெண்களுக்கு யாராச்சும் காசு கேட்டா உடனே அந்த குழுக்கெல்லாம் கொடுத்த ஒரு கொடுத்து நானே பாராட்டுங்க சார்.
0: சூப்பர்
4: சார். ஒரு சின்ன வேண்டுகோள் சார்,
0: சொல்லுங்க.
4: நம்ம நிகழ்ச்சி நல்லா அருமையா போயிட்டு இருக்கு, பாட்டு எல்லாம் அருமையா இருக்கு. ஒரு 10 நேர்கள் ஒரு நாளைக்கு 4-5 தரம் பேசுவாங்க. கும்பகோணம் மீனாச்சு ஒரு நாளைக்கு 5 தரம் பேசுது.
0: ஓகே, கண்டிப்பா அடுத்த தடவை நம்ம சொல்லிடலாம்.
5: சொல்லுங்க. சார், நான் எங்க தெருவில் ஒரு நல்ல கபாடி டீம் ஒன்று இருந்தது.
0: ஓகே.
5: நான் இப்ப சின்ன பையன்,
0: சென்னை
5: கூப்பிட்டு போவாங்க. எதுக்குன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து வச்சுக்கிட்டு பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். நம்ம ஒரு நாளைக்கு இது மாதிரி விளையாடணும்னு நினைச்சிட்டு அவங்க எப்படி எப்படி விளையாடுறாங்க, எப்படி ஒடியாடுறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து நானே ஒரு நாள் இந்த டீம்ல விளையாண்டேன் பாருங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்து, அது நானே கொடுத்துக்கிட்ட பரிசு மாதிரியே இருந்தது எனக்கு.
0: சூப்பர், அருமை அருமை அருமை, நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இப்ப நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் பூவெல்லாம் உன்வாசம் படத்துல வந்துட்டே இருக்கு. ஸ்வர்ணலதா குரல்ல, வித்யாசாகருடைய இசையில, வைரமுத்து வரிகள்ல சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், அதோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: எட்டு மணி 51 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நீ கொர்னால் நிகழ்ச்சியில உங்களையே நீங்க பாராட்டி பரிசு கொடுத்தது இருக்கா? அப்படி இருந்தா என்னமா என்ன பரிசு கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நிறைவா வரக்கூடிய நேயர்கள் கிட்டையும் பேசி முடிச்சிடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சேகர், சொல்லுங்க. அதாவது உங்களே நீங்க பாராட்டி எங்காவது பரிசு கொடுத்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி?
1: வணக்கம்
0: யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: சார், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம் சுரேஷ் குமார் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க சார்.
0: சொல்லுங்க
1: சார், இந்த நல்ல இது கொடுத்துருக்கீங்க, உங்களே பரிசு,
0: நீங்களே உங்களை பாராட்டி எனக்காவது பரிசு கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதான் தலைப்பு.
1: ஆமா சார், ஆமா சார். ஒரு ஓவியத்தை நல்லா இது பண்ணி சார் வரைஞ்சி எனக்கு வந்து அந்த எனக்கு அது பிரைஸ் கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய இதா இருந்தது சார், மகிழ்ச்சியா இருந்தது சார்.
0: ஓகே, நீங்க வரைஞ்சதுக்கு?
1: ஆமா சார்.
0: ஓகே, நீங்க ஓவியரா?
1: இல்ல சார், நான் அது அந்த இதை கத்துக்கிட்டேன் சார், ஆனா அதை எடுத்து விட்டுட்டேன்.
0: ஓகே ஓகே, சோ வந்து அது அதுவே உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட மாதிரி.
1: ஆமா சார்.
0: ஓகேங்க, சூப்பர், நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: ஹலோ சார், நான் அகஸ்தியன் பிள்ளை இருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
0: ஈஸ்வரி, அகஸ்தியன் பிள்ளை,
2: அகஸ்தியன் பள்ளி, வேதாரண்யம்.
0: வேதாரண்யம்ல? ஓகே, சொல்லுங்க
2: சார். என்னே வந்து நீங்க சொன்ன டாபிக்கு வந்து என்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: எல்லாருமே
2: அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிபிகேட்டே குடுத்துட்டாங்க. அப்ப அன்னில இருந்து இன்னைக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் மெகந்தி போட்டுட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர்.
2: அதுல இருந்து என்னையே நான் ரொம்ப பாராட்டிக்கிறேன் சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: திருமதிசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: சொல்லுங்க.
3: நான் வந்து எனக்கு நானே பிரைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இது பண்ணேன், 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி, ரெண்டே வரல சாப்பிடணும் ஐடியா பண்ணேன். ரெண்டே வரல சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நானே 1000 ரூபாய் பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கணும்.
0: நன்றி. எஸ், எல்லாரும் ரொம்ப அழகா சூப்பரா ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய அந்த கதைகளும் ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். ஐயோ, நீங்கள் லைன் கிடைக்கலையே, நான் ரொம்ப ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட நேயர்கள், ஃபேஸ்புக் மூலமாக கமெண்ட் போட்டு தெரிவித்த நேயர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு பாடல், ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. பார்வை ஒன்றே போதும் படத்துலேருந்து ஹரிஷ் சித்ரா பாடின பாடல், பரணி வரிகளில் பரணி இசையில் சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விவித் பாரதி, தமிழகம், 102.3 மணங்கள் கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: ராஜ கம்பீர

யாருக்கும் தெரியாமல் ஆனைமங்கல மாளிகையை விட்டு தஞ்சாவூருக்கு பயணப்படலாம் என்று வியாபாரி போல வேஷமிட்டு இளவரசர் அருள்மொழிவர்மரும் முருகையனும் வீதி வழி கிளம்பி நடந்து செல்கிறார்கள். அப்போது முருகையனின் மனைவி ராக்கம்மாள் எங்கிருந்தோ திடீரென்று வெளிப்பட்டு இவர்களுடைய வேஷத்தை கலைத்து இளவரசரை வெளிப்படுத்தி விடுகிறாள். மக்கள் கூட்டம் இவர்களை நெருக்கி அடிக்கிறது. எண்பேராய தலைவர் அப்போது அங்கே வந்து, எப்படியாவது நீங்கள் ஒரு நாளையாவது கழித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கூற, அரை நாளையாவது கழிப்பதாக இளவரசர் தீர்மானிக்கிறார். மாளிகையில் தங்க அவர் நுழைகிறார். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பாற முடியவில்லை. ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம்

0: பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்று தங்கள் ஆவலை தெரியப்படுத்திக் கொண்டார்கள். இளவரசரும் அடிக்கடி வெளியில் வந்து ஜனக்கூட்டத்தினிடையே சென்று அவர்களுடைய க்ஷேம லாபங்களை பற்றி கேட்டார். புயலினால் விளைந்த கஷ்ட நஷ்டங்களை பற்றி அனுதாபத்துடன் விசாரித்தார். தாம் தஞ்சாவூருக்கு போனவுடனே ஜனங்கள் அடைந்த கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறினார். அதை பற்றி ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமடையவில்லை என்பதையும் கண்டுகொண்டார். ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பழுவேட்டரையர்களின் அதிகாரத்துக்கு முடிவு ஏற்படுமா என்று பேசிக் கொண்டதும் அவர் காதில் விழுந்தது. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றியும் அடுத்தபடி சிம்மாதனத்துக்கு வரக்கூடியவரை பற்றியும் அடக்கமான குரலில், ஆனால் இளவரசர் காதில் விழும்படியாக பலரும் பேசினார்கள். இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெருங்குழுவின் அதிகாரிகளும் எண்பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இளவரசருக்கு விருந்தளிக்க பெருந்தர ஏற்பாடுகள் நடந்தன. இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரளுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன. புயலினால் நஷ்டமானது போக நகரில் எஞ்சியிருந்த தானியங்களெல்லாம் வந்து குவிந்தன. காய்கறிகளை பற்றியோ கவலையே இல்லை. விழுந்த வாழை மரங்களின் வாழைக்காய் கொலைகளையும் விழுந்த தென்னை மரங்களின் தென்னை கொலைகளையும் கொண்டு 100,000 பேருக்கு விருந்து தயாரித்து விடலாமே. விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கியது. இளவரசர் சோழ மாளிகையின் மேன்மாடத்து முகப்பில் வந்து கைகூப்பிக் கொண்டு நின்றார். வீதியில் ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாயிருந்தன. இளவரசர் ஏறிச் செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று வந்து நின்றது. முன்னாலும் பின்னாலும் குதிரைகள், ரிஷபங்கள் முதலியவை நின்றன. திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பலவித வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள். மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலைப் போல ஆரவாரித்துக் கொண்டு கண்ணுக்கெட்டிய தூரம் நின்றார்கள். இளவரசர் வெளித்தோற்றத்துக்கு புன்னகை பூத்த முகத்துடன் பொலிந்தார். அவர் உள்ளத்திலோ பெருங்கவலை குடிகொண்டிருந்தது. பெற்ற தாயைக் காட்டிலும் 10 மடங்கு அவருடைய அன்பை கவர்ந்திருந்த ஈழத்து ராணியின் கதியைப் பற்றி அறிந்து கொள்ள அவர் உள்ளம் துடிதுடித்தது. முருகையன் மனைவியிடம் இன்னும் சிறிது விவரம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தார். அவளோ ஜனக்கூட்டத்தில் மறைந்து விட்டாள். முருகையன் மட்டும் முண்டியடித்துக் கொண்டு இளவரசரைத் தொடர்ந்து சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தான். அவன் மனைவி ராக்கம்மாள் என்ன ஆனாள் என்பது அவனுக்கும் தெரியவில்லை. மற்றொரு பக்கத்தில் இளவரசரை வேறொரு கவலை பற்றி கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாகத்தான் ராஜ்யத்தை கைப்பற்ற விரும்புவதாய் முன்னமேயே பழுவேட்டரையர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் செய்யும் ஆர்ப்பாட்டங்களின் காரணமாக அவர்கள் கூற்று உண்மை என்று ஏற்பட்டு விடலாம் அல்லவா? எப்படியாவது இந்த நகர மாந்தர்களின் அன்பு சுழலிலிருந்து தப்பித்துப் போனால் போதும் என்று இளவரசருக்கு தோன்றிவிட்டது. இந்த நிலைமையில் அவர் சற்றும் எதிர்பாராத இன்னொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஜனங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் பாவனையில் இளவரசர் கும்பிட்டுக் கொண்டு நின்றபோது ஜனக்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் எண்பேராயத்தின் தலைவர்களும் மாளிகையின் வாசலில் வந்து நின்றார்கள். முன்னேற்பாட்டின்படி நிகழ்ந்தது போல சில நிமிட நேரம் பேரிகை, முரசு, எக்காளம் முதலிய 100 வாத்தியங்கள் கடல் ஒலியையும் அடக்கிக் கொண்டு ஒலித்தன. சட்டென்று அவ்வளவு வாத்தியங்களும் நின்றபோது அந்த பெருங்கூட்டத்தின் நிசப்தம் நிலவியது. அந்த சமயத்தில் நகரத் தலைவர்களில் முதியவராக காணப்பட்ட ஒருவர் மாளிகை முன்வாசலில் இருந்த நிலா மேடை மீது ஏறி நின்று கொண்டு கம்பீரமான குரலில் கூறினார்.
1: பொன்னியின் செல்வ, ஒரு விண்ணப்பம். நாகை நகரையும் அக்கம்பக்கத்து கிராமங்களையும் சேர்ந்த ஜனங்களின் சார்பாக ஒரு கோரிக்கை. சக்கரவர்த்தியின் உடல்நிலையை பற்றி நாங்கள் அனைவரும் கவலை கொண்டிருக்கிறோம். அதை போலவே நாங்கள் கேள்விப்படும் இன்னொரு செய்தியும் எங்களுக்கு கவலை தருகிறது. பழுவேட்டரையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட தீர்மானித்திருப்பதாக அறிகிறோம். மதுராந்தக தேவர் இன்று வரையில் போர்க்களம் சென்று அறியாதவர். அவர் பட்டத்துக்கு வந்தால் உண்மையில் பழுவேட்டரையர்கள்தான் ராஜ்யம் ஆளுவார்கள். சிற்றரசர்கள் வைத்ததே சட்டமாயிருக்கும். இளவரசர் ஆதித்த கரிகாலர் 3 காலமாக சோழ நாட்டுக்கு வரவே இல்லை. அதற்கு ஏதேதோ காரணங்கள் சொல்கிறார்கள். அவருக்கு மகுடம் சூட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூறுகிறார்கள். அப்படியானால் அடுத்தபடி நியாயமாக

0: பட்டத்துக்கு வரவேண்டியவர் யார்? சோழ நாடு தவம் செய்து பெற்ற புதல்வரும், காவிரித்தாய் காப்பாற்றிக் கொடுத்த செல்வரும், ஈழம் வென்ற வீராதி வீரருமான தாங்கள்தான். மக்களே, நான் கூறியது உங்களுக்கெல்லாம் சம்மதமான காரியமா என்று அந்த முதியவர் சுற்றிலும் நின்ற ஜனத்திரளை பார்த்து கேட்கவும், எட்டு திசையும் நடுங்கும்படியான பேரொலி அந்த கூட்டத்திலிருந்து எழுந்தது. ஆம் ஆம், எங்கள் கருத்தும் அதுவே என்று 10,000 குரல்கள் கூறின. அதைத் தொடர்ந்து கோஷித்தன. இவ்வளவு கோஷங்களும் சேர்ந்து உரு தெரியாத ஒரு பெரும் இறைச்சலாக கேட்டது. மறுமொழி சொல்வதற்காக இளவரசரின் உதடுகள் அசையத் தொடங்கியது. ஏதோ மந்திர சக்தியினால் கட்டுண்டு அடங்கியது போல அந்த பேரிரைச்சல் அடங்கியது. ஐயா, நீங்கள் எல்லோரும் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பைக் கண்டு ஆனந்தப்படுகிறேன். ஆனால் இந்த அன்பை நீங்கள் காட்டும் விதம் முறையாக இல்லையே. என் அருமை தந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி இன்னும் ஜீவியவந்தராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட்டதாக தோன்றுகிறது. சக்கரவர்த்தி நீடூழி வாழ வேண்டும் என்று என்னுடன் சேர்ந்து நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஜீவியவந்தராக இருக்கும்போது அவருக்கு பிறகு பட்டத்துக்கு யார் என்பதை பற்றி யோசிப்பது ஏன்? நகரத் தலைவர்களின் முதல் தலைவரான முதியவர் இளவரசரின் இக்கேள்விக்கு சரியான விடை வைத்திருந்தார்.
1: பொன்னியின் செல்வ, சோழ நாட்டில் ஒரு மன்னர் உயிரோடு இருக்கும் போது அடுத்தபடி பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நிர்ணயித்து விடுவது தொன்று தொட்டு வந்திருக்கும் வழக்கம். மதுரை கொண்ட வீரரும், தில்லை அம்பலத்து கோயிலுக்கு பொற்கூரை வேய்ந்தவருமான மகா பராந்தக சக்கரவர்த்தி தம் காலத்திலேயே தமக்கு பின் பட்டத்துக்கு வரவேண்டியவர்களை முறைப்படுத்தி விடவில்லையா? அதன்படிதானே தங்கள் தந்தை சிம்மாசனம் ஏறினார்
2: என்றார். ஆம் ஆம், ஆகையால் இப்போதும் அடுத்த பட்டத்துக்குரியவரை பற்றி சக்கரவர்த்தி தானே தீர்மானிக்க வேண்டும். நீங்களும் நானும் அதை பற்றி யோசிப்பதும் பேசுவதும் முறையல்லவே என்றார் இளவரசர்.
1: பொன்னியின் செல்வ, சக்கரவர்த்திக்குத்தான் அந்த உரிமை உண்டு என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். சக்கரவர்த்தி சுயேச்சையாக முடிவு செய்யக்கூடியவராக இருந்தால் அது சரியாகும். தற்போது சக்கரவர்த்தியை பழுவேட்டரையர்கள் தஞ்சை கோட்டைக்குள் சிறைப்படுத்தி அல்லவா வைத்திருக்கிறார்கள். இளவரசே, இன்னும் சொல்ல போனால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதையே, அது பற்றியே எங்களில் பலருக்கு சந்தேகமாக இருக்கிறது. தங்களுடன் தொடர்ந்து தஞ்சைக்கு வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விரும்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக சக்கரவர்த்தி நல்லபடியாக இருந்தால் அவரிடம் எங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்ளுவோம். அவருக்கு பிற்பாடு தாங்கள்தான் சிங்காதனம் ஏற வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்வோம். பிறகு சக்கரவர்த்தி முடிவு செய்கிறபடி செய்யட்டும்.
2: பெரியவர், சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கிறாரா என்பதை பற்றி சந்தேகப்பட்டு கூறிய வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தில் ஒரு பெரும் திகிலை உண்டாக்கின. இத்தனை நாளும் அவர் அறிந்திராத வேதனையும் பீதியும் ஏற்பட்டன. சக்கரவர்த்தியின் உயிருக்கு ஏதோ ஆபத்து நெருங்கிவிட்டது போலவும், அதை தடுக்க முடியாத தூரத்தில் தாம் இருப்பது போலவும் ஒரு பிரமை உண்டாயிற்று. ஈழத்து ராணியை யாரோ மோர்கர்கள் பலவந்தமாக பிடித்துக் கொண்டு போன விவரமும் நினைவுக்கு வந்தது. இனி ஒரு கணமும் தாமதியாமல் தஞ்சை போய் சேர வேண்டும் என்ற பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சில வினாடி நேரத்தில் இளவரசர் தாம் செய்ய வேண்டியது என்னவென்று தீர்மானித்துக் கொண்டார். இவர்களுடன் வாதமிட்டுக் கொண்டிருப்பதில் பயனில்லை, பிரயாணப்படுவதுதான் தாமதமாகும். இப்போது இவர்கள் பேச்சை ஒப்புக்கொண்டதாக சொல்லி பிரயாணப்பட்டுவிட்டால் வழியில் போகப் போக வேறு உபாயங்களை கண்டுபிடித்துக் கொள்ளலாம்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சக்கரவர்த்தியின் உடல்நிலை பத்தி கவலை தெரிவித்த நகரத் தலைவர்கள்ல ஒரு முதியவர், இன்னொரு செய்தியும் எங்களுக்கு கவலை தருகிறது. பழுவேட்டரையர்களும் பல சிற்றரசர்களும் சேர்ந்து சக்கரவர்த்திக்கு பிறகு மதுராந்தக தேவருக்கு முடிசூட்ட தீர்மானித்திருப்பதாக அறிகிறோம் சொன்னார் அல்லவா. ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சு தெற்கே பழுவேட்டரையர்களும் வடக்கே சம்புவரையர்களும் மறைமுகமா அதிகாரம் செலுத்துவதற்காக கடம்பூர்ல எழுந்த முயற்சி தவிடுபடி ஆயிட்டதுங்கிற செய்தி இன்னும் நாகப்பட்டினத்துக்கு போய் சேரலையோ? இளவரசர், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் ஒரே இடத்துல சந்திக்கிற கட்டம் இது. இதுக்கேற்ற சொற்களும் வந்திருப்பதை பார்க்கிறோம். ஐம்பெரும் குழு,

0: அமைச்சர், புரோஹிதர், சேனாபதியர், தூதுவர், சாரணர் ஆகியோரை கொண்டது. இவற்றில புரோஹிதர் சடங்கு செய்விப்பவர், சாரணர் ஒற்றர், நாட்டு நடப்புகளை திரட்டுபவர். ஐம்பெருங்குழு அதிகாரிகள், எண் பேராய தலைவர்கள்னு மிக தெளிவா தொடர்களை அமைச்சிருக்கிறார் ஆசிரியர். அடுத்து பெருந்தரம் என்கிற சொல். உயர்நிலை அதிகாரிகள் இப்படி குறிப்பிடப்படுறாங்க கல்வெட்டுகள்ல. அரசருக்கு ரொம்ப உறுதுணையா செயற்பட்டவங்க பெருந்தர அதிகாரிகள். கடம்பூர்ல நடுநிசி கூட்டத்துக்கு முன்னால நடைபெற்ற பெருந்தர விருந்து நேயர்களுக்கு நினைவிருக்கும். குலை என்கிற சொல் மரத்துல காய்களின் செறிவை தொகுப்பை குறிப்பது. கொத்துன்னு கொள்ளலாம். தென்னை, பனை, வாழை இவையெல்லாம் காய்க்கிற முறையா பூவோடு கூடின காம்பை வெளிப்படுத்துறத குலை தள்ளுவதுன்னு சொல்லுவாங்க. ரிஷபம், இந்த சொல் பொதுவா காளை, எருது ஆகிய ரெண்டையும் குறிச்சாலும், காளை இனப்பெருக்கத்திற்கான மாடு, எருது வண்டி இழுக்க நிலத்தை உழ பயன்படும் மாடு. காளை முரட்டுத்தனமும் வீரியமும் கொண்டது, எருது அமைதியானது, உழைப்புக்கு தேவையான சகிப்புத்தன்மை கொண்டது. சுயேச்சை, ஒருவர் யாரையும் சாராம தம் செயற்பாட்டை தாமே முடிவு பண்ணுவது, அதாவது சுதந்திரமாக செயற்படுவது. ஸ்வ சொந்தமாக, இச்சை விருப்பம், ஸ்வயேச்சை சுயேச்சை ஆயிட்டது. தந்தையின் தற்போதைய நிலை என்ன, ஈழத்து ராணியின் கதி என்ன, பரபரப்புடன் காணப்படுறார் பொன்னியின் செல்வர். விரைவா தஞ்சைக்கு போய் சேரணும். நந்தினிய கூட அழைச்சிக்கிட்டு போற முயற்சியில தோல்வி அடைஞ்ச பெரிய பழுவேட்டரையர் யானை மேல ஏறி தஞ்சைக்கு போக புறப்பட்டுட்டார். இந்த ரெண்டு பேர்ல எவர் முன்னால போய் சேர போறாங்க?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காதே.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

9:16 கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பாண்டவர் பூமி படத்திலிருந்து பரத்வாஜ் பாடிய பாடல் ஸ்னேகன் வரிகள்ல பரத்வாஜ் இசையில கேட்டணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க.

சமுத்திரம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சங்கர் மகாதேவன் கங்கா இணைந்து பாடின பாடல் கலைக்குமார் வரிகளில் சபேஷ் முரளி இசையில். 9:28 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நந்தா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா இணைந்து பாடின பாடல் பழனி பாரதி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

0: ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி பெருமாளின் புகழ்பாடும் புனித மாதம். திருமால் எழுந்தருளிய திருத்தலங்கள், அவற்றின் வரலாற்று சிறப்புகள், ஆன்மீக பெருமைகள் இவற்றை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகிறது திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: நாளை சீர்காழி திருநாங்கூர் திருவெள்ளகுளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கோவில் இடம்பெறும். அக்டோபர் மாதம் 17 தேதி வரை
0: ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு உங்கள் விவித் பாரதி அலைவரிசையில்.

மஜ்னு படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் திம்மி அனுப்புமா சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில. 9:40 கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் லிட்டில் ஜான் படத்திலிருந்து சுஜாதா பாடின பாடல் வைரமுத்து வரிகளில் பிரவீன்மணி இசையில. கேட்டடைந்திருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து

0: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
1: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
0: புது புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

காசி படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் குரல்ல, மூ மேத்தா வரிகள்ல, இளையராஜா இசையில. 9:54 கடந்து போயிட்டு இருக்கு. என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. அள்ளி அர்ஜுனா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல் வைரமுத்து வரிகள், ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு நினைந்திருங்க விவேத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும், வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். 9444001023 9444001023 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் வேலூர் மாவட்டத்திலிருந்து சமியுல்லா தில்ஷாத் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆனந்த பூங்காற்றிய படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளில் தேவா இசையில் பாட்டுக்கு பாலைவனம் அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு. அந்த பாடல் நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாக வந்துட்டே இருக்கு. கேட்டிருந்தங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

10:07 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் ராசி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயர் அரியலூர் வாரியங்காவல்லிருந்து கதிரவன் கொளஞ்சிநாதன் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராசி படத்திலிருந்து தென்றல் அப்படின்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் சித்ரா இணைந்த பாடிருக்காங்க. சிற்பி இசையில கேட்டு இணைந்திருக்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

10:13 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் பாலாஜி பந்தல்குடியிலிருந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து முத்தமிழ் கவியே வருக அப்படின்ன பாடல். கேஜே சாச்சித்ரா குரல்ல பஞ்ச அருணாச்சலம் வரிகளை இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருக்க விவத் பாரதி தமிழகம் 102.3.

10:18 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சி. அடுத்த விருப்பப்பால் கேட்டிருக்கக்கூடிய நேர் திருச்சி லால்குடியிலிருந்து சந்துரு கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து போகுது அப்படின்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, வைரமுத்து வரிகள், இளையராஜா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோட சேர்ந்து கேட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 23 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் களமருதூர்லேருந்து ராமசுவாமி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் சந்தோஷம். சந்தோஷம்ன்ற பாடல் யூத் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரிகளில் மணிஷர்மா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்த விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 28 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கும்பகோணத்திலிருந்து அபிநயா கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கனவே களையாதே படத்திலிருந்து பூசு மஞ்சள் அப்படின்ற பாடல். அனுராதா பொத்வால் இணைந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளை தேவா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்க. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

10:34 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் கேரள மாநிலம் கொல்லம்லேருந்து கேட்டிருக்காங்க, கணேஷ் அப்படின்றவர். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் விடுதலை படத்திலிருந்து காட்டுமல்லி அப்படின்ற பாடல். இளையராஜா அனன்யா பத் இணைந்து பாடியிருக்காங்க. இளையராஜா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டடைந்திருக்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: பத்து மணி 40 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சி அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம்லேருந்து அக்மர், நிஷா, சாஹில், அமீரா, ஃபாத்திமா இவங்களாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. மீரா படத்திலிருந்து புது ரூட்டில் தான் அப்படின்ற பாடல் கேஜே சுதாஷ், சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க. வாலி வரிகளை இளையராஜா. சில வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

10:45 கடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் வெஸ்ட் மம்பலத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல். பெரிய மருது படத்திலிருந்து விடலப்புள்ள நேசத்துக்கின்ற பாடல கேட்டிருக்காரு. ஸ்வர்ணலதா குரல்ல வாலி வரிகள்ல இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க. வித் பாரதி தமிழகம் 102.3.

10:51 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்டிருக்கக்கூடிய நபர் அஜித் பாலாஜி வானகரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரம்மி படத்திலிருந்து கூட மேல கூட வச்சுன்ற பாடல். வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடின பாடல். யோகபாரதி வரிகளை டி இமான் இசையில.

10:56 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக கோபால் கோபிகா தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை படத்திலிருந்து ராசாவே உன்னை என்ற பாடல், எஸ் ஜானகி குரல், வைரமுத்து வரிகள், இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. நிறைவு பாடலாக கேட்டு அணிந்திருங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கௌதம். கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவத்வாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். வரும் பாடல் சிவந்த அத்திப்பழம்.

மணிரத்னம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும் பாடல்களோடு. இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இடிக்கும் வானம் இசையை மென்மையாக தருகிறது. கேட்போமா?

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் சிறுவாணி சாரல் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

வள்ளல் படத்திலிருந்து பாடல் கேட்டும் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4

ஆங்கிலும் கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும். பாடம் சொல்ல மறந்த பாடலை கேட்போமா?

11:44 சாமுண்டி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். மலர் கூப்பிட்ட பிறகு, மலர் கூப்பிட்ட பிறகு வண்டு வருவது எவ்வளவு பெரிய அதிசயம்!

செம்பருத்தி பூவின் இதம், செம்பருத்தி பூவின் இதம் இசையாக வருவது காற்றின் அலைகளும் கிறங்கத்தான் செய்கிறது.

பாடல்கள் உங்களை கிரங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு கிறங்கும். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு கலந்தே இருங்கள். எஸ் ஜானகி மனோ பாடியிருக்காங்க நிறைவு பாடல், தேவாவின் இசையில் தாய் மனசு படத்திலிருந்து. இசையோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

தாண்டி தாக்க சொல்லு தாண்டி தாக்க சொல்லு தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி சொல்லு.

0: ஆடு
1: ஆடு
2: ஆடு பார்க்கலாம் ஆடு இடையழகை பார்க்கும் என்னோடு ஆடு பார்க்கலாம்

அவனுக்கு ஏனடி சூட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட,

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருங்க. கிழிச்ச கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சு விட்டுரு. போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்கனி. கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு, இன்னும் வேற என்னடா. தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும். டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே. உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ, எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பன்னிப்பம்மாரி சரி சமசபசனி மகாகணபதி. பனிசரிசனி பாம சரி கம கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவ.

ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயபிரகாஷ் தவில்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கு மங்கலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேங்கல் டி குகன் நாகஸ்வரம் வேலூர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
2: அருள்மணி மாலை.

நேரம் 5:31. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசாவதாரம் கீத கோவிந்தம்.